ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். இசை அமுதம் நிகழ்ச்சியில் இறை பாடல்களை ஒவ்வொன்றாய் கேட்க இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை கூறி இன்றைய இசையமுதம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கிருப்பன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் கேட்டுட்ருக்கீங்க இசை அமுதம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் கேட்டுட்ருக்கீங்க இசை அமுதம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் நிறைவு பெறுகிறது இசை அமுதம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான

மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1,244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் புதிய காலை.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் சேவை செய்திகள். மதுரை மாவட்டம் இந்திய அஞ்சல் துறையிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. மதுரை மாவட்டம் தல்லாகுளத்திலிருந்து இந்திய அஞ்சல் துறையில் ஆதார் ஆடித்திருவிழா, ஆதார் சேவைகள் குறித்த

வழங்க இருக்கிறது. ஆதார் சேவைகள், ஆதார் புதிய பதிவுகள், மொபைல் எண் பதிவு மற்றும் மாற்றம், முகவரி மாற்றம், பெயர் திருத்தம் மற்றும் பிறந்த தேதி மாற்றம் என ஆதார் சேவைகள் இன்று ஜூலை 25 காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை மதுரை மாவட்டம் தல்லாகுளம் தலைமை அஞ்சலகத்தில் நடைபெற இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் தவறாது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் புதிய காலையில் சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் தொடர்வது தன்னம்பிக்கை பாடல்கள். ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்கு விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். வாழ்த்துக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இதுவரை கேட்டீர்கள் தன்னம்பிக்கை பாடல்கள் புதிய காலையில். நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்.
2: தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கோழி தரும்.

0: முயற்சி செய்யுங்கள், இந்த உலகில் நீங்களும் முன்னேறலாம். சத்தியத்துடன் நான் இருக்கிறேன், தர்மத்துடன் நான் இருக்கிறேன், இருந்தும் நினைத்தபடி நிறைவேறவில்லையே என்பவரெல்லாம் தான் நினைத்ததை விடாமுயற்சி தொடர்ந்து செய்ய தங்களின் அப்பணி நினைத்தபடியே நிறைவேறும். முதல் முயற்சியிலேயே தனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கூனி குறுகி வெட்கப்பட்டு நாணுவோர்களெல்லாம் அடுத்த முயற்சிக்கு அடிகோடிட வேண்டும். இந்த உலகம் நம்மை கேலி செய்யுமோ அடுத்து ஏதாவது செய்தால் என்பதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தொடர் முயற்சியில் ஈடுபட்டால் எந்த காரியமும் எளிதில் நிறைவேறும். 36 ஆண்டுகள் விடாமுயற்சியில் அயராது பாடுபட்ட பின்புதான் அகராதியை தயாரித்திருக்கிறார் வெங்ஸ்டர் என்பவர். இன்றும் அவருடைய பெயர் நிலைப்பதற்கு காரணமும் அவர் சாதித்த சாதனைக்கு காரணமும் அவரது விடாமுயற்சிதான். அறிவியல் மேதை ஐசக் நியூட்டன் அவர்களை உலகத்தில் தெரியாதவர்களே இருக்க முடியாது. அந்த மேதை ஒரு நாளில் 18 மணி நேரத்துக்கும் அதிகமாக உழைத்தவர். ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக தான் செய்த ஆராய்ச்சிகளை ஒரு பெரிய குறிப்பேட்டில் எழுதி வைத்திருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அவர் தம்முடைய சோதனை சாலையில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இரவாகிவிட்டதே என வெளிச்சத்திற்காக மெழுகுவத்தியை கொளுத்தி அவரது ஆராய்ச்சி புத்தகம் அருகே வைத்து விட்டார். ஒரு பக்கம் அவரது தீவிரமான ஆராய்ச்சியில் அவர் மூழ்க கவனம் முழுவதும் ஆராய்ச்சியிலேயே இருந்தது. மெழுகுவர்த்தியை வைத்த இடத்தில் குறிப்பேடு இருப்பதை மறந்துவிட்டார். மெழுகுவர்த்தி உருகி சாய்ந்து ஆய்வு புத்தகத்தை எரித்து விட்டது. அவர் ஆராய்ச்சியில் மூழ்கியதால் அவர் இதை பார்க்கவே இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் 20 ஆண்டுகால உழைப்பு எரிந்து விட்டது. இந்த நிகழ்வு அவரது நண்பர்கள் வட்டாரத்திலும் உறவு வட்டாரத்திலும் தெரிய வர இனிமேல் நியூட்டன் நிலைகுலைந்து விடுவார் என்று நினைத்தார்களாம். நியூட்டன் என்ன சளைத்தவரா? எழுதி வைத்த குறிப்பு எரிந்து விட்டதே என்று கவலைப்பட இல்லை இல்லை, கொஞ்சமும் தடுமாற்றம் கவலையும் கொள்ளாமல் புன்னகையுடன் நண்பர்களிடம் சொன்னாராம், ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை, இன்னும் சில ஆண்டுகள் மறுபடியும் முயற்சி செய்து இழந்த குறிப்புகளை மீண்டும் தொகுத்து எழுதிவிடுவேன் என்றாராம். இதுபோன்ற அவரது விடாமுயற்சிகள் தான் அவரை மேதையாக்கி உயரச் செய்திருக்கிறது. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதே ஐசக் நியூட்டன் வாழ்க்கை சம்பவம் முன்னேற துடிப்பவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை என்னும் ஆயுதம் அவசியம். ஒரு மனிதனின் முயற்சி தான் அவரது வளர்ச்சிக்கே காரணம். முயற்சி உடையவர்களுக்கு இந்த உலகம் சொந்தம். சோர்வில்லாமல் முயற்சி செய்பவர்கள் தனக்கென ஒரு இடத்தை தான் நினைத்தபடி அடைந்து உலகம் போற்ற வாழ்கிறார்கள். உலகம் போற்றும் உயர்ந்த வாழ்க்கைக்கு செயலுக்கான முயற்சியே முதல் மூல காரணி. முயற்சி உடையவர்களே ஊழ்வினை என்று சொல்லக்கூடிய விதியை மாற்றி அமைப்பவர்கள். அவர்களால் தான் விதியை மதியால் வெல்ல முடியும். இதற்கு வள்ளுவரே சாட்சி. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழவின்றி தாளாதுங்கேற்றுபவர் என்று ஊழ் என்னும் 38வது அதிகாரத்தில் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். எத்தனை தடைகள் வந்தாலும், ஏன் எத்தனை இயற்கை சீற்றங்கள் கூட தடையாக இருந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது என்பதற்கும் வள்ளுவ பிறந்தகை மேலும் ஒரு குரலில் மேலும் மேலும் நமக்கு ஊக்கமளிக்கிறார்கள். எப்படி என்றால், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று. விடாமுயற்சியே வெற்றிக்கு வழி என்று நம்மை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். எளிய குடும்பத்தில் பிறந்து தனது விடாமுயற்சியால் உயர்நிலைக்கு ஆளான கல்வி கண் திறந்த நமது கர்ம வீரர், அவரது தன்னம்பிக்கையில் உரிய விடாமுயற்சி தான் அவரது புகழை உயர்த்தியது மட்டுமல்ல, நம்மை போன்றவர்களுக்கு கல்வி கற்க பல கல்வி சாலைகளை அமைத்து தந்திருக்கிறது. விடாமுயற்சியே வெற்றியை தரும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்.

0: எப்பா கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். புதிய காலை நேரம் காலை 6:16. இனி கேட்கலாம் இந்நாளின் சிறப்பு.
1: July 25 இந்நாளின் சிறப்பு. மின்சார தந்தையின் முதலாவது வணிக ரீதியான பயன்பாடு லண்டனில் 1837 July 25 வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது.
2: மோனோசோடியம் குளுட்டமேட் என்ற உப்பு டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் 1908 July 25 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த உப்பு அஜினோமோட்டோ என்ற நிறுவனத்தால் முதன் முதலில் விற்பனை செய்யப்பட்டதால் இந்த உப்புக்கு அஜினோமோட்டோ என்ற பெயர் வந்தது.
1: 1917 July 25 கனடாவில் முதல் தடவையாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது.
2: 1973 July 25 சோவியத்தின் மார்ஸ் 5 விண்கலம் ஏவப்பட்டது.
1: 1976 July 25 வைக்கிங் 1 விண்கலம் செவ்வாய்கோளின் சைடோனியா என்ற பகுதியை படம் பிடித்தது.
2: IVF என்ற இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதாவது ஆய்வுக்கூட சோதனை முறை கருவூட்டல் மூலம் லூயிஸ் பிரவுன் என்ற முதல் மனிதர் 1978 July 25 இங்கிலாந்தில் பிறந்தார்.
1: பிரதிபா பாட்டில் அவர்கள் 2007 July 25 இந்தியாவின் முதலாவது பெண் குடியரசுத் தலைவரானார்.
2: தமிழக கர்நாடக இசை பாடகர் சிம்மங்குடி சீனிவாசன் ஐயர் அவர்களின் பிறந்த தினம் 1908 July 25.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைந்திருக்கிறோம். புதிய காலை புதிய காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் நேரம் காலை 6:18:31 கடந்துட்டுருக்கோம். இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறையின் இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். ஒரு சொல் கீழே இன்று ஒரு செய்தியை தொடர்ந்து 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. இதில் உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவிப்புகள் கேட்கலாம். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் வழங்கும் ஆலய அற்புதம். திருமால்பாடி ஸ்ரீரங்கநாதர் திருக்கோவிலின் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மே சீனிவாசன் அவர்கள். 7:30 யுகே கிளாஸ்கோவில் நடைபெறும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி சிறப்பம்சம் டெல்லியிலிருந்து அந்த செய்ய கேட்கலாம். 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை தொடர்கிறோம். காலை 8 செய்திச் சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேயர்களுக்காக நேரலை. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:55

சித்திரை இசை. காலை 9 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பம். மதுரை மாவட்டம் திருப்பாலை ஞான பொன்ராஜ் அவர்களின் விருப்ப பாடல் கேட்க இருக்கும். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர் முத்துக்குமார். காலை 10:30 ஒரு பட பாடல்கள், ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 11:47 திரை இசை கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே நேரலை. பகல் 1 மணிக்கு வசத கானங்கள். பகல் 1:55 மெல்லிசை மற்றும் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம் மற்றும் 4:30 ஆட்டக்களம் தொடர்கிறது. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள். மாலை 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புகள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 பட்டாம்பூச்சிகள். மதுரை மாவட்டம் இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். மற்றும் கதை கேட்கலாம் வாங்க, வழங்குகிறார் டி இருதயமேறி அவர்கள். இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், 9:30 சக்கரவியூகம் பகுதி 2 எழுத்து இயக்கம் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு நிறைவு பெறும். முன்னிரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 அங்கே தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரத் தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் புதிய காலை நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் தொடர்ந்து புதிய காலை நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை பாடல்கள் கேட்கலாம்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: என்னக்கு
3: மறு ஒரே யோசனையா இருக்க?

0: நேரம் காலை 6:30.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
2: வரும் முன் காற்பதே சிறந்தது என்ற பழமொழி நம் முன்னோர்களின்

0: ஆழமான அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த பழமொழி கொசுக்களால் பரவும் நோய்களுக்கு மிகவும் பொருத்தமானது. உலகத்தில் பல உயிர்களை பறிக்கும் உயிரினங்களை பட்டியலிட்டால் முதலில் நம் எண்ணத்தில் வருவது சிங்கம், புலி, பாம்பு போன்றவைதான். ஆனால் உண்மையில் மனித உயிர்களை அதிகம் பறிப்பது கொசுவே ஆகும். அளவில் மிகவும் சிறியதாக இருந்தாலும் மனித குலத்தில் அதன் தாக்கமும் மிகவும் பெரியது. ஒரு கொசு கடிப்பதன் மூலம் டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, யானைக்கால் நோய் போன்ற பல ஆபத்தான நோய்கள் பரவுகின்றன. கொசுக்கள் எப்படி நோய்களை பரப்புகின்றன? அனைத்து கொசுக்களும் நோய்களை பரப்புவது இல்லை. பெரும்பாலும் பெண் கொசுக்கள்தான் மனிதர்களின் இரத்தத்தை உறிஞ்சுகின்றன. எனவே பெண் கொசுக்களே நோயை பரப்பும் கடத்திகளாக உள்ளன. அவ்வாறு இரத்தத்தை உறிஞ்சும் பொழுது அவற்றின் உமிழ்நீருடன் நோய் கிருமிகளும் மனித உடலுக்குள் செல்கின்றன. அதுவே பல்வேறு தொற்று நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. முதலில் டெங்கு காய்ச்சல். கடந்த சில ஆண்டுகளில் அதிகமாக பேசப்படும் நோய்களில் ஒன்று இந்த டெங்கு. இதை ஏடிஸ் வகை கொசுக்கள் பரப்புகின்றன. இந்த கொசுக்கள் பொதுவாக பகல் நேரத்தில் அதிகமாக கடிக்கின்றன. டெங்கு நோயின் முக்கிய அறிகுறிகளாக திடீர் அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண் பின்புற வலி, உடல் மற்றும் மூட்டு வலி, தோலில் சிவப்பு புள்ளிகள் தென்படுதல், சிலருக்கு இரத்த பரிசோதனையில் இரத்த தட்டணுக்கள் குறைதல் போன்றவை ஆகும். அடுத்து கொசுக்களால் மிகவும் முக்கியமாக பரவும் நோய் என்பது மலேரியா ஆகும். மலேரியா என்பது அனாஃபிலஸ் என்று ஒரு வகை கொசுக்களால் பரவும் நோயாகும். இதன் அறிகுறிகளாக நடுக்கத்துடன் காய்ச்சல், அதிக வியர்வை, உடல் சோர்வு, மூட்டுக்களில் வலி, தசைவலி போன்றவை ஆகும். நோய் முற்றிய நிலையில் சிலருக்கு சிறுநீரகமானது கருமை நிறத்தில் வெளியேறும். சிகிச்சை தாமதமானால் உயிரிழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தும் இந்நோயில் உண்டு. அடுத்து கொசுக்களால் மிகவும் ஆபத்தான நோயாக பரப்பப்படுவது சிக்கன்குனியா. இந்த நோயும் ஏடிஸ் கொசுக்களால் பரவுகிறது. இதன் முக்கிய அறிகுறி மூட்டுவலி. சிலருக்கு காய்ச்சல் வந்த பிறகும் அல்லது குறைந்த பிறகும் பல வாரங்கள் அல்லது மாதங்கள் வரை மூட்டுவலி நீடிக்கலாம். அடுத்து கொசுக்களால் பரப்பப்படும் மிக முக்கியமான நோயாக கியூலக்ஸ் வகை கொசுக்களால் பரவும் யானைக்கால் நோய் உள்ளது. இந்நோய் நீணநீர் மண்டலத்தை பாதிக்கிறது. நிணநீர் மண்டலம் பாதிக்கப்படுவதால் நிணநீர் முடிச்சுக்கள் வீங்கி கை கால் அல்லது விரைகள் போன்றவை பெரிதாகின்றன. இதனால் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படலாம். கொசுக்கள் எங்கு உருவாகின்றன? பலர் நினைப்பது போல பெரிய குளங்கள் மட்டுமல்ல, சிறிது அளவு தேங்கிய தண்ணீரே போதும். ஒரு பழைய டயர், ஒரு பழைய பிளாஸ்டிக் கப், ஒரு தேங்காய் ஓடு, ஒரு பூந்தொட்டி தட்டு, ஒரு குடிநீர் வாளி இவற்றில் சில நாட்கள் தண்ணீர் தேங்கி இருந்தாலே கொசுக்கள் முட்டையிட்டு பெருகத் தொடங்கிவிடும். கொசுக்களை கொல்வதை விட அவை உருவாகும் இடங்களை அழிப்பதே சிறந்த வழி. வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்வதே மிகச்சிறந்த தடுப்பு முயற்சியாகும். தேவையில்லாத டப்பாக்கள், டயர்கள், பிளாஸ்டிக் பொருட்களை அகற்ற வேண்டும். தண்ணீர் சேமிக்கும் தொட்டிகளை வாரம் ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும். அவற்றை எப்பொழுதும் மூடி வைத்திருக்க வேண்டும். மேலும் இயற்கை முறைகளான சில இடங்களில் கம்பூசியா போன்ற மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. இம்மீன்கள் கொசுப்புழுக்களை உணவாக உட்கொண்டு அவற்றின் எண்ணிக்கையை பெருமளவில் குறைக்க உதவுகின்றன. இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு இயற்கை கட்டுப்பாட்டு முறையாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இந்திய மத்திய அரசிடமிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தை உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்க மத்திய அரசு வரைவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வெளியிட்ட நாள் ஜூலை 10 மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனமாகவும் விழுங்கினால் கடுமையான நச்சுத்தாக்கம் உயிரிழப்பை ஏற்படுத்துவதாலும், இதற்கு குறிப்பிட்ட எதிர்மருந்து இல்லாததாலும், மண், நீர் மற்றும் சுற்றுச்சூழலை தீவிரமாக பாதிப்பதாலும் பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. தொழிற்சாலைகள், நீர்நிலைகள், போக்குவரத்து, சந்தை பகுதிகள், தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் பகுதிகளில் இந்த பாராகுவாட் டைக்ளோரைட் மண், நீர், உணவு ஆகியவற்றை மாசுபடுத்தி நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தின் உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. தடையை மீறுபவர்கள் மீது 1968 பூச்சிக்கொல்லி சட்டத்தின்படி 3 வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். பாதுகாப்பான மாற்று கலைக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துமாறு மத்திய அரசு கேட்டுக்கொள்கிறது. இதனால் பாராகுவாட்டின் ஆபத்துகளை அறிந்து மீதமுள்ள இருப்புகளை பாதுகாப்பாக அகற்றுமாறும், ஜூலை 30 பண்ணைகள் மற்றும் கிடங்குகளை உள்ள பாராகுவாட் இருப்புகளை அகற்றுமாறும், பாதுகாப்பான மாற்று மருந்துகளை பயன்படுத்துமாறும், அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தை உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை 28 மற்றும் 29 வலி நிவாரண ஆயில் மற்றும் தைலம் தயாரிப்பு பயிற்சி இலவச நேரடி வகுப்பாக நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய எண்கள் 9488575716. முன்பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். வலி நிவாரண ஆயில் மற்றும் தைலம் தயாரிப்பு பயிற்சியான இலவச நேரடி வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை 30 சூரிய உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். சூரிய உலர்த்தி பற்றிய இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: கடைசியா வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து எப்படி தெளிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, பூச்சி இருக்கா, நோய் இருக்கா, சத்து குறைபாடா அப்படின்னுங்கிறது வந்து வேறுபடுத்தணுங்க. எப்படின்னா, இலை வந்து காஞ்சி போச்சு அதனால பூச்சி தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. ஆனா இலை வந்து மஞ்சள் கலர்ல மாறுறதுக்கோ காயறதுக்கோ அது வந்து பூச்சியா இருக்கலாம், அல்லது நோயா இருக்கலாம், இல்லைன்னா சத்து குறைபாடா கூட இருக்கலாம். அதனால முதல்ல வந்து இது நோயினால வந்ததா, பூச்சினால வந்ததா, அல்லது சத்து குறைபாடுனால வந்ததா அப்படிங்கறது நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கணும். அப்ப நீங்க எப்பவுமே வந்து பூச்சினால இது வந்துருச்சு நீங்க எப்படி வந்து நீங்க முடிவு பண்ணலாம்னா, நீங்க பூச்சியை பார்க்கணும். ஆமா, இது அசுவினி பாத்திருக்கோம், தத்து பூச்சி பாத்திருக்கோம், அல்லது இந்த புழு பச்சை புழு பாத்திருக்கோம், அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து பூச்சியை வந்து நீங்க பார்த்துதான் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது பூச்சி தாக்குதல் அப்படிங்கிற போது பூச்சிக்கொல்லிய வந்து நம்ம அடிக்கணும். இப்ப இன்னொன்னு என்னன்னா, இந்த பூச்சிக்கொல்லிய அடிக்கும் போது நம்ம பரிந்துரைத்த விகித

நேரம் 6:35. இன்று பராபவ வருடம், ஆடி மாதம், 9ஆம் தேதி சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே,

0: இடத்துல தான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கணும். இப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க 1 மில்லி 1 லிட்டருக்கு அல்லது 2 மில்லி 1 லிட்டருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மில்லி எல்லாம் பத்தாதுங்க, 4 மில்லி போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்குவாங்க. ஆனா வந்து அப்படி வந்து நம்ம பண்ணக்கூடாது. என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதே பரிந்துரைத்த விகிதத்துல தான் நம்ம வந்து பூச்சி மருந்தை வந்து தெளிக்கணும். 2 மில்லி என கரெக்டா வந்து 2 மில்லி 1 லிட்டருக்கு வந்து நம்ம வந்து கலந்துதான் நம்ம அடிக்கணுமே தவிர மற்றபடி நம்ம வந்து அதுக்கு அதிகமா நம்ம இது பண்ணக்கூடாது. எதுக்குன்னா இந்த மாதிரி அதிகமா பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம தெளிக்க தெளிக்க என்ன ஆயிடுதுன்னா பூச்சிகளுக்குள்ளேயே எதிர்ப்பு திறன் வந்து உண்டாகுது. இப்ப நிறைய வாட்டி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி வந்து இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கும் போது பூச்சி நல்லா கட்டுப்பட்டுருச்சு, ஆனா இப்ப வந்து இந்த மருந்து வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லைங்க, என்னன்னா ஒரே மருந்தை வந்து மறுபடியும் அடிச்சு அடிச்சு நிறைய அடிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா பூச்சிகள் வந்து அந்த பூச்சிக்கொல்லிக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட இதா மாறும். அப்ப வந்து அந்த பூச்சிக்கொல்லி வந்து பயன்படாது அல்லது வேலை செய்யாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு வாட்டி என்ன ஆயிருதுன்னா பூச்சிக்கொல்லிகள் அதிகமா நீங்க வந்து தெளிக்கிறதுனால நன்மை செய்யும் பூச்சிகள் கூட பூச்சிகள் தானே, அதனால நன்மை செய்யும் பூச்சிகளும் சேர்ந்து அழிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருது. அதனால பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப வந்து நம்ம குறைவா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பூச்சிக்கொல்லிகளை வந்து பார்த்துட்டு பூச்சிகள் வந்து ரொம்ப 1-2 பார்ப்பாங்க. 1-2 பார்க்கும் போதே உடனே பூச்சி வந்துருச்சு பூச்சி வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. அதனால முதல்ல வந்து நீங்க வயலை வந்து ஆய்வு பண்ணணும். வயலை வந்து நல்லா ஆய்வு பண்ணிட்டு நீ உங்களுக்கு 1 ஏக்கர் இருக்குன்னா 1 ஏக்கர் முழுசாமே வந்து நீங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு நிறைய பூச்சி தாக்குதல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பூச்சிக்கொல்லியை வந்து தெளிக்கணுமே தவிர மற்றபடி வந்து 1-2 இருக்கும் போதே பூச்சி மருந்து தெளிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்னபடி நீங்க வந்து விதைக்கிறதுல இருந்து வயலை வந்து உழுதுறதுல இருந்து இப்ப நான் சொன்னபடி நீங்க வந்து பின்பற்றிட்டீங்கன்னா பூச்சி மருந்து தெளிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இருந்தாலும் வந்து பூச்சி மருந்துகளோட 4 வாட்டி 5 வாட்டி தெளிக்கிறதுக்கு பதிலாக 1 வாட்டி 2 வாட்டி அரிச்சாலே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால இப்ப வந்து நான் விவசாயிகளுக்கு வந்து நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால் பூச்சி மேலாண்மை அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி அடிக்கிறது மட்டும் கிடையாது. இதுல வந்து நிறைய இப்ப நான் சொன்ன மாதிரி விதை நேர்த்தி பரிந்துரைக்க விகிதத்துல வந்து இடைவெளி விட்டுறது, அப்புறம் வந்து கலை நிர்வாகம், அப்புறம் நீர் மேலாண்மை, இந்த மாதிரி நிறைய வந்து நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே வந்து கேட்டு பூச்சிகளை வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி வந்து நீங்க மேலாண்மை பண்ணிக்கிட்டு நல்ல மகசூல் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
3: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
2: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
3: அதுக்கு என்னமா பண்றது?
2: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
2: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
3: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
2: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
3: அதுக்கு
2: அதுக்கு ஆளுக்கு 1 மரக்கன்னு நடணும்.
3: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல்கள்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பு.

0: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பரம்பலை 100.9 கேட்க இருக்கிறோம் பூந்தளிர். ஒவ்வொரு வீடும் கலகலன்னு இருக்குன்னா அங்கே குழந்தைங்க இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு குழந்தை குட்டி தேவதைகிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம், யார் பேசுறீங்க, உங்க பேர்
1: என்ன? பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: யாருக்காவது
0: பண்றீங்களா? மீனிங்லாம் எப்படி புரிஞ்சுப்பீங்க?
1: நானே ரீட் பண்ணி நானே அதோட மீனிங்கை புரிஞ்சுக்குவேன்.
0: ரொம்ப சமத்து குட்டியா இருக்கீங்களே.
1: நான் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, அப்புறம் நான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், இதுல நான் நேம் கொடுக்கவா, இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது அப்படின்னு எல்லாமே மம்மிட்ட ஷேர் பண்ணுவேன்.
0: டிஸ்கஸ் பண்ணி சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிறீங்களே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வேற என்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றீங்க?
1: நான் நிறைய டிராயிங் பண்ணுவேன், அப்புறம் டிவி போன் இதெல்லாம் பார்ப்பேன்.
0: சரி,
1: அதுல எனக்கு மாரல் ஸ்டோரிஸ் ஏதாச்சும் போட்டு பார்ப்பேன். நான் எப்படி ஷேர் பண்றேனோ அதே மாதிரி மம்மியும் என்கிட்ட எதுவுமே விடாம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவா.
0: இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா.
1: ஓகே,
0: இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இதுவரை கேட்டீர்கள் பூந்தளி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. புதிய காலை

இனிய காலை வணக்கங்களோடு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கைப்புக்கள் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். பிரேக்ஃபாஸ்டோ பொய்கைப்புக்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு வேலைவாய்ப்பு தகவல் கேட்கலாம். எங்கிருந்து அறிவிப்பு வந்துள்ளது அப்படின்னா, வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திலிருந்து 42 காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது.

வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திலிருந்து 42 காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் 22 முதுநிலை தனி செயலர், 20 தனி செயலருக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் 42 காலி பணியிடங்கள். இதற்கான கல்வி தகுதி, பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும். மேலும் நிமிடத்திற்கு 120 முறை வார்த்தை சுருக்கெழுத்து எழுதும் திறனும் பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 16 தேதியில் இருந்து 18 வயதிலிருந்து 35 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, திறன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. இதற்கான தேர்வு மையம் எங்குள்ளது என்றால் சென்னையில் இருக்கிறது. இந்த தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். itat.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கடைசி நாள் எதிர்வரும் 16 தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க பொய்கை பூக்கள். பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஜெமினி திரைப்படத்திலிருந்து

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். காதல் அழிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பொன்பளை வரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பொய்கோள் நிகழ்ச்சியோடு. நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி தொடங்கி இன்று 1400வது

0: நாளை தொட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைவதற்கு ரசிக பெருமக்களாகிய நீங்களும் விளம்பரதாரர்களும் மிக துணையாக நின்றிருக்கிறீர்கள். அதனால் இந்த சாதனையை செய்ய முடிந்திருக்கிறது. அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சனிக்கிழமை சயன ஏகாதசி எனப்படும் திருமால் பாடி ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சேத்பட் சாலையில் உள்ள தேசூர் கிராமத்திற்கு அருகே திருமால் பாடி உள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவ மன்னன் 2ஆம் மகேந்திரவர்மன் காலத்திலிருந்து இந்த கோவில் உள்ளது. கிபி 1136 சோழ மன்னன் விக்ரம சோழனால் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது. புராண காலத்தில் இந்த தலம் விரஜாபுரி என அழைக்கப்பட்டது. வேதவியாசரின் புதல்வர் சுகபிரம்ம ரிஷி திருமாலை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். அவரது தவத்திற்கு மெச்சிய பரந்தாமன் அரங்கநாதராக காட்சி தந்தார். தனக்கு முக்தி வேண்டும் என ரிஷி வேண்டிட அருகில் உள்ள தீர்காச்சலம் அதாவது நெடுமலை சென்று தவம் செய், அங்கு ராமாவதாரத்தில் உனக்கு முக்தி கொடுப்பேன் என திருமால் வாக்களித்தார். அதனால் இங்கு பெருமாள் திருவடியிலேயே சுகபிரம்ம ரிஷி உள்ளார். ராமபிரான் ராவணவதம் முடித்து அயோத்தி திரும்பும் வழியில் இந்த குன்றின் அழகில் மயங்கி மரக்காலை தலைக்கு வைத்து ஓய்வெடுத்தமையினால் அந்த கோலமே இங்கு ரங்கநாதராக அமைந்துள்ளதாக தலபுராணம் கூறுகிறது. இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு சிறிய குன்றின் மீது ஆலயம் உள்ளது. மலையடிவாரத்திலிருந்து கோவிலுக்கு செல்ல 106 படிகள் உள்ளன. இவை பூ உலகில் 106 திவ்யதேசங்களை குறிக்கிறது. மேலே ஏறி சென்றால் 3 நிலைகளும் 7 கலசங்களும் கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. கருவறையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் 15 அடி நீளமுடைய திருவினராக ரங்கநாதர் தலைக்கு அணைப்பாக மரக்காலை வைத்த வண்ணம் காட்சி தருகிறார். தனது வலது கரத்தில் 2 விரல்களை மடக்கி 3 வீரர்களை உயர்த்தி காட்டுகிறார். இது மாவலியாய் 3 அடி மண் கேட்டதை நினைவுபடுத்துவதாக உள்ளது. பெருமாளின் அருகே ஸ்ரீதேவி பூதேவியோடு பிரகலாதனும் சுகபிரம்ம ரிஷியும் உள்ளனர். பக்தர்களை நேருக்கு நேராக நோக்கும் வகையில் பெருமாளின் திருமுக மண்டலம் உள்ளதால் இவர்கள் பக்தரின் கோரிக்கையை தாமே நேரடியாக கேட்டு திருவுருள் புரிவார் என்கிறார்கள். இந்த பெருமாளுக்கு டிரான்ஸ்ஃபர் பெருமாள் என பெயர் வைத்துள்ளனர். தனியார் பணி அரசு பணியில் இருப்பவர்கள் தாங்கள் விரும்பும் இடத்திற்கு மாற்றம் கிடைக்க வேண்டி பணி பிரச்சனைகள் இருந்தால் தீரவும் இந்த பெருமாளை வழிபட்டால் அந்த கோரிக்கை உடனே நிறைவேறிடுமாம். நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபடுகின்றனர். கோவில் உள்ளே மகாமண்டபத்தில் தென் திசை நோக்கி வீர ஆஞ்சநேயர் உள்ளார். சுற்றிலும் ஸ்ரீ ஆண்டாள் கருடாழ்வாரையும் தரிசிக்கலாம். இந்த தலத்தின் வடபுறம் நாரத தீர்த்தம் என்னும் சுனை நீர் மிகவும் புனிதமானது. வைகாசி ஆகமப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, வைகாசி கருட சேவை, கிருஷ்ண ஜெயந்தி, திருக்கார்த்திகை, தைப்பொங்கல், வைகுண்ட ஏகாதசி போன்றவை இங்கு விழா நாட்கள். 22-2-26 கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. வாழ்வில் மாற்றங்கள் தரும் திருமால் பாடி ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் இணைகிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. இதற்கு முன்னதாக கேட்டீர்கள் 2026 காமன்வெல்த் போட்டியின் தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பகவதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி, பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 8:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் எழுதியவர் கே ஜெயராமன் அமைப்பு எஸ் ஜான்சன் என் விஜயலட்சுமி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு மதுரை வானொலி ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னால் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் படைப்பு புதுச்சேரி வானொலி ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம் எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அமைப்பு எஸ் விஜயகுமார் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அமைப்பு கே காளிமுத்து படைப்பு திருநெல்வேலி வானொலி ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா எழுதியவர் எஸ் எல் நானு அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் படைப்பு சென்னை வானொலி கேட்க தவறாதீர்கள் ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2020

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் கேட்ட பிரேக்ஃபாஸ்டோ பொய்யப்புக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை

உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாராவலி தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். மஸ்கட்டில் நடைபெற்று வரும் ஆசிய சப் ஜூனியர் ஐவர் ஹாக்கி போட்டியின் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களுக்காக அவர்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். தேனி மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் 0452-25-30-170 மற்றும் இன்னொரு தொலைபேசி எண் 25-30-171 என்ற எண்ணில் அழைக்கலாம். இப்பொழுது பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் அன்பு சகோதரர் அவர்களே.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். தேனி மாவட்டம் ஆதிவட்டி வட்டம் டீ சுப்லாபுரம் நாளிமலை அடிவாரம் ரங்கநாதன் ஐயா.
1: சரி, உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் கேட்கலாங்க?
2: சார்லி சாப்பியன்ல இருந்து நாட்டு நாட்டு பாட்டு போடுங்கய்யா.
1: சார்லி
2: சாப்பின்
1: ட்ரிபிள் ஆர்ல இருந்து நாட்டு நாட்டு பாடல் கண்டிப்பா உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம். நன்றி நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க. பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடலான்னு கேட்கிருக்கோம். இப்போ இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். செல்வது யார், எங்கே இருந்தீங்க?
1: தேனி மாவட்டம் சுகாதாரப்பட்டி கங்காதரன் சார்.
0: சரி, உங்களுக்கான விருப்ப பாடல கேளுங்க.
1: நன்றி,
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க கேட்ட தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாம்.

0: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பொன்பலை வரிசைகளில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 2530170 மற்றும் 2530171 என்ற எண்ணில் அழைக்கலாம். 0452 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்க வந்திருக்க நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் சகோதரருக்கு.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். இப்ப உங்களுக்கான விருப்ப பாடலை கேட்டுருக்கீங்களா?
3: குள்ளநரி கூட்டம் படம்.
2: வானொலி பக்கத்துல இருந்துட்டே இப்படி பேசலாமா? கொஞ்சம் எக்கோவா கேக்குது. சரி, நீங்க கேட்ட விழிகளிலே பாடல் குள்ளநரி கூட்டத்துல இருந்து பாடல் கேட்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமான், 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் ஒன்றாக கேட்டிருக்கும். இப்போ விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்க தேனி மாவட்ட நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்துங்கம்மா?
1: தேனி மாவட்டம் சின்னமனூர்லேருந்து பவன்தாய் பேசுகிறேங்க சார்.
0: சிரம அருமை. உங்களுக்கான விருப்பப்பாடல் கேட்டலாமா?
1: ஆ சரிங்க சார்.
0: உங்களுக்கான விருப்பப்பாடல் என்னங்கம்மா?
1: அமரன் படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: அமரன் படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
1: ஆமாம் சார்.
0: சரி, நீங்கள் கேட்ட மாதிரி அமரன் படத்துலேருந்து பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா? தேனி மாவட்ட நேயர்களுடைய விருப்பப்பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். தேனி மாவட்ட நேயர்கள் உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம். 0452 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு. இப்போ தேனி மாவட்டத்திலிருந்து விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்கு நேயர் வருக, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: தேனி மாவட்டம் உமையகுண்டன்பட்டி தையல் கலைஞன் தங்கராஜ்.
0: தங்கராஜ், சரி, உங்களுக்கான விருப்பப்பாடல் என்ன வேண்டுங்க?
1: பொன்னியின் செல்வன் ஏதாவது பாடல் போடலாம்.
0: பொன்னியின் செல்வன்லேருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துடலாமா? சரி, கண்டிப்பாக பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் வந்து வைக்க, நன்றி.

그렇게 다 와.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க. பாட்டு வேணுமா? தேனி மாவட்ட நேயர்களுடைய விருப்பப்பாடல் தான் கேட்டுட்ருக்கோம், பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். இப்போது விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்க நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனி பிஸ்டேருந்து இந்திரா பேசுகிறேன் சார், பண்ணைப்புறம்.
0: சரி, உங்களுக்கான விருப்பப்பாடல் கேளுங்கம்மா.
1: பிஸ்ட் படத்துலேருந்து போகணும் சார்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்கான பாடல் கொடுத்தலாம். இணைப்பில்
1: மதுரை மாவட்ட நேயர் அனைவருக்கும் நன்றிகள் சார்.
0: ஆ சரிங்கம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்கோம். அந்த வரிசையில் வந்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் பிசி பிச்சைமணி புஷ்பம்யா.
0: உங்கள் பேர் என்ன சொன்னீங்க?
1: பிச்சைமணி.
0: பிச்சைமணி, சரி. உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் வேண்டும்
1: ஐயா? கபாலி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் போடுங்க ஐயா.
0: கபாலி திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுத்துலாமையா? ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா.
0: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட கபாலி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. தேனி மாவட்ட நேயர்களுடைய விருப்பப்படல் தான் கேட்டுருக்கோம். இப்போ விருப்பப்படல் கேட்டு வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டுவேட்டி வட்டம் சுட்டார்வேட்டியிலிருந்து பிச்சைமணி.
0: சரி, உங்களுக்கான விருப்பப்படல் கேட்டலாமா?
1: கேட்டுடலாம் சார்.
0: உங்களுக்கான
1: விருப்பப்படலிருந்து இட்லி காடலிருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு, நல்ல பாட்டை போடுங்க.
0: சரி, பாடல் கொடுத்தலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 8:30 மணிக்கு.

26 ஞாயிற்றுக்கிழமை தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள். எழுதியவர் கே ஜெயராமன். அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு மதுரை வானொலி. ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு புதுச்சேரி வானொலி. ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள், ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை இரவு மணி 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் கேட்ட பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தேனி மாவட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த மற்றும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டது. அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குருக்கிட்ட அனுப்பினார்.

0: இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ. நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ. அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு. உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு. அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டான், தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாகிட்டுது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான். மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான், அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குருக்கிட்ட ஓடனான், குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளியை இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியே மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலேருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது. வாயால் பேசுறத மட்டும் கேட்டு ஏமாறப்படாது, உணர்ச்சிகளையும் கேட்குறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உண்டாகும். அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா. ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னானா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்த தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.

நடத்தியுள்ளார். காமன்வெல்த் பாராவலுத்துக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நேரம் 9:03. உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. சாட்டர்டே மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை சாட்டர்டே நாளும் லீவ் இல்லைப்பான்னு ரெடி ஆகிற எல்லாருக்கும் கம்பெனி கொடுக்க போகுது டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. உங்க வண்டி ஓடட்டும், மனசு ஆடட்டும், பீட்ஸ் ஒலிக்கட்டும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் டி இமான் இசையில, ரோகேஷ் வரிகள்ல, அனிருத் குரல்ல, போகன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்க.
3: This song is a tribute to all the heroes and villains.
4: மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மதம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு.

0: I'm waiting.
1: நேரம் 9:08. உங்க காலை நேர டிரைவ் கம்பெனி கிரைவ்க்கு கம்பெனி தந்துட்டே இருக்கு. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. உற்சாகமான இசை மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களோட July 25 ஆன இன்று உலக மூழ்கி உயிரிழப்பு தடுப்பு தினம், வேர்ல்ட் ட்ரவுனிங் ப்ரிவென்ஷன் டே. மூழ்கி உயிரிழப்பை தடுக்க முடியும் என்பதுதான் இந்த நாளின் முக்கியமான செய்தி. நம்ம சுத்தி இருக்கும் ஆறு, குளம், கிணறு, கடல் எல்லாமே அழகுதான். ஆனா கொஞ்சம் அலட்சியமா இருந்தா ஆபத்தாவும் மாறிடும். நீர்நிலைகளின் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுங்க. குழந்தைகளை எப்பயும் கண்காணிச்சுட்டே இருங்க. நீச்சல் தெரியாதவங்க ஆழமான பகுதிகளுக்கு போக வேண்டாம். இதனைத் தொடர்ந்து மணி சர்மா இசையில வாலி மற்றும் எஸ்பி ராஜ்குமார் வரிகள்ல கே ஜி ரஞ்சித் மற்றும் முகேஷ் குரலில் சுரா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்க.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேரம் 9:15. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. தினமும் நம்ம மத்திய அரசின் ஒரு பிரதம மந்திரி திட்டத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பிரதான் மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு இயக்கம் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். கர்ப்பிணி தாய்மார்களின் பிறக்கும் குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதான் இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம். அதற்காக கர்ப்பத்தில் ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா முன்னாடியே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. முக்கியமா முதல் 3 மாதங்கள்ல கர்ப்பகால பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுது. டாக்டர் செக்அப், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன், அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ்னு இதெல்லாமே இலவசமா வழங்கப்படுது. ஆரோக்கியமான தாய் மற்றும் குழந்தை, அதுதானே ஆரோக்கியமான இந்தியாவின் அடித்தளம். இதனைத் தொடர்ந்து தமன் இசையில விவேகா வரிகள்ல அனிருத் மற்றும் சஞ்சனா குரல்களில் சிவலிங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நினைந்திருங்க.

0: ஆகஸ்ட் 17 வரை டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இந்தியாவின் பசுமை மாற்றம் 12 ஆண்டுகளின் சாதனைகள் தெரிஞ்சுக்கலாமா? கடந்த 12 ஆண்டுகள்ல இந்தியா வனப்பரப்பு, மரங்கள் மற்றும் சதுப்பு நிலங்கள் அதிகரித்துள்ளது. புலி, சிங்கம், யானை, காண்டாமிருகம் உள்ளிட்ட வனவிலங்குகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. நதிகளின் மாசுபாடு குறைக்கப்பட்டுள்ளது. கழிவு வேளாண்மை, சுற்றுச்சுழற்சி, பொருளாதாரம் மற்றும் பசுமை திறன்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மொத்தத்துல இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் நிலையான வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே வருதாங்க. இதுல நம்ம கடமை என்ன இருக்கு? குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்போம். இன்னைக்கு நாம செய்யற சிறிய மாற்றம் தான் பசுமையான பூமிக்கு பெரிய முதலீடு. இந்த தகவலை தொடர்ந்து டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில விவேகா வரிகளில், அனிருத் குரலில் வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ஹலோ,
2: அடுத்த

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல்

0: முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். டிராஃபிக் சிக்னலை மதிப்போம், ஜீப்ரா கிராசிங்கில் பாதசாரிகளுக்கு வழிவிடுவோம், பாதுகாப்பாக பயணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் இசையில் விவேக் அவர்களில் பாம்பா பாக்யா விபின் அனீஜா அப்பர்ணா நாராயணன் குரல்களில் பாடல் சர்க்கார் திரைப்படத்திற்காக.
1: வருல்டு மொத்தமும் அருள உடனே பிஸ்தே பிசிறு கல்பி பெருல உடனே பல்த்து.

நேரம் 9:35. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நம்ம வாழ்க்கையோட அடிப்படை தேவை என்னங்க? உணவு தானே. இதுல நிறைய பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரின்னு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்லட்டுமா? நம்ம ஸ்ட்ராபெரியை தான் பெரின்னு நினைப்போம், ஆனா அறிவியல் சொல்றது வாழைப்பழம் தான் உண்மையான பெரி. ஆப்பிள் தண்ணியில மதக்க காரணம் என்ன? அதில் 25% காற்று இருக்குதான். கேரட் முதல்ல ஆரஞ்சு கலர்லேயே இல்லையா, ஊதா நிறத்தில் தான் இருந்துச்சான். தேன் 3000 வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாதான். இன்னொரு விஷயம், சாக்லேட் ஏன் கையிலே ஒரு இது தெரியுமா? நம்ம உடம்பு வெப்பத்தோட கொஞ்சம் கம்மியான வெப்பமே போதும், அது உருகிடும். சாப்பாடு சுவைக்காக மட்டும் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி நிறைய அறிவியலும் வரலாறும் ஒளிஞ்சிட்ருக்கு. இந்த தகவலை தொடர்ந்து தர்மன் இசையில், சிம்பு வரிகளில், சிம்பு குரலில் போடா போடி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: இன்னைக்கு நம்ம பண்பலையில அடுத்து வர நிகழ்ச்சிகளோட நேரம் தெரிஞ்சுக்கலாமா? 10:02 விருப்ப கானங்கள். நேயர் விருப்பம் ஞான பொன்ராஜ் திருப்பாலை அவங்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்க போறோம். 10:30 ஒரு பட பாடல்கள் ராஜாதிராஜா திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு இணைந்திருங்க. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்த பாடல் அனிருத் இசையில ஹிப்ஹாப் தமிழா வரிகள்ல அனிருத் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா குரல்களில் கத்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: You know what? Guess who's back?

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 9:45. இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இன்று 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள். நேர்கள் உங்கள் நினைவுல எங்களோட பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 25:30, 170, 25:30, 171, 04, 52 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அனிருத் இசையில தனுஷ் வரிகள்ல தனுஷ் மற்றும் தங்கமன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

கடனு ஏறுது என் பல்சு படப்படனு இதயத்துல ட்ரம்ஸ் தக தகன்னு எரியும் ஓ பயசு வட வட பயன் எனக்கு இது புதுசு கடகடனு ஏறுது என் பல்சு படப்படனு இதயத்துல

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கார்கி வரிகள்ல, இருமுகன் திரைப்படத்துல இருந்து. இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

டிரைவ் டைம் பீட்ஸ்ல பாட்டு மட்டும் தாங்க வேகமா போகணும். ஆனா பயணங்கள் பாதுகாப்பா இருக்கணும். கார் ஓட்டுறவங்க சீட் பெல்ட் மஸ்ட், பைக்ல போறவங்களுக்கு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு பாதுகாப்பு ஒரு குடும்பத்தின் நிம்மதியை காப்பதாகும். நேரம் 9:54 ஆயிட்டு இருக்கு. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில வைரமுத்து வரிகள்ல பைரவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: வணக்கம்.
1: நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில இணைந்து பயணித்த அனைவருக்கும் நன்றி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. என்றும் இசை தொடரட்டும் ஆகாஷ்வாணியுடன்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வினாத்தாள் முறைகேடு விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரிவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயன நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1260 கிலோ புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மோசமான வானிலை காரணமாக கடந்த 6 நாட்களாக தடைப்பட்டிருந்த அமர்நாத் புனித யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கியது. காமன்வெல்த் பாராவலு தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜிண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
2: ரெயின்போ இசையோடு என்றும்.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது விருப்பகானங்கள். இன்றைய விருப்பகானங்கள் நிகழ்ச்சி நேயர் விருப்பமாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில யாருடன் உரையாட போறோம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், என் பேர் ஞானம் பொன்ராஜு, எனக்கு வயசு 86. நான் பால்வாடியில் வேலை பார்த்தேன். 68 அந்த மாதிரி டைமில் கல்லுப்பட்டி ட்ரைனிங், எனக்கு பாலர் சர்டிஃபிகேட் ட்ரைனிங் எடுத்துட்டு இங்கே மாநகரி வில்லேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரே பையன், என் பிஎஸ்என்எல்ல ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்டு. என் பையனோட தான் நான் இருக்கேன். அவனுக்கு 5 குழந்தைங்க. அவங்க எல்லாருமே இப்போ எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஏறக்குறைய 13 பேர் இருக்கோம். ஒரே குடும்பமாக தான் எல்லோரும் இருக்கோம். எனக்கு பொழுதுபோக்கு என்னன்னிங்கன்னா, வந்து புக்ஸ் நிறைய படிப்பேன். நைட்டு 3 என்னாலும் ஒரு புக் எடுத்தானா முடிச்சுட்டு தான் படிப்பேன். படம் பார்க்குறத விட புக்கு படிக்கிறது ரொம்ப இஷ்டம். இப்போவும் பையன் நிறைய புக்குகள் வாங்கிவிடும்.

0: என் பையனோடு தான் நான் இருக்கேன். அவனுக்கு 5 குழந்தைங்க. அவங்க எல்லாருமே இப்போ எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஏறக்குறைய 13 பேர் இருக்கோம். ஒரே குடும்பமாக தான் எல்லோரும் இருக்கோம். எனக்கு பொழுதுபோக்கு என்னன்னீங்கன்னா வந்து புக்ஸ் நிறைய படிப்பேன். நைட்டு 3 மணி ஆனாலும் ஒரு புக் எடுத்தானா முடிச்சுட்டு தான் படிப்பேன். படம் பார்க்குறத விட புக்கு படிக்கிறது ரொம்ப இஷ்டம். இப்போவும் பையன் நிறைய புக்குகள் வாங்கிவிடுவான், பேரணிகளும் வாங்கி கொடுப்பானுங்க. எல்லா புக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு எப்போவுமே எந்த ஒரு கதை படித்தாலும் எனக்கு அந்த காட்சிகளை அப்படியே கண் முன்னால் எனக்கு வரும். இப்போ பொன்னியின் செல்வன் எழுதுனா கோடிக்கரை அப்படியே என் கண் முன்னால் வர்றது மாதிரி இருக்கும். பூங்குழலி எங்கிட்ட வர்றது அங்கே பார்க்கறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கதையடையும் பார்த்து பண்ண கனவு எந்த கேரக்டர் இருந்தாலும் எனக்கு என் கண் முன்னால் அப்படியே நான் முன்னால் நிறுத்தி பார்க்கறது மாதிரி தான் இருக்கும். நான் படிக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பழக்கமா இல்லை என்னுடைய உணர்வுகளான்னு தெரியல. அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நான் நைட்டில் 9 மணி ஆச்சுன்னா பாட்டு கேட்கணும்னு ரொம்ப விருப்பம். நைட்டில் இருந்து நைட்டு 3 மணி வரைக்கும் கூட பாட்டு பாட்டு கட்டிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பேன்.
1: புத்தக வாசிப்பின் மேன்மையை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. 86 வயதில் இன்னும் உங்களுடைய புத்தக ஆர்வம் குறையவே இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சிலே தெரியுது. புத்தகங்கள் படிக்கிறதோட சேர்த்து வானொலி கேட்கும் பழக்கத்தை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக உங்களுடைய விருப்பத்தில் என்ன பாட்டு இப்போ கேட்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா?
0: எனக்கு சில விருப்பமான பாடல்கள் இருக்குது. அதில் ரொம்ப பிடிச்சது ஆசையே அலைபோலை. தை பிறந்தாலும் வழி பிறக்கணும் வர்ற அந்த பாட்டு. அது ஏன்னா எனக்கு வந்து வாழ்க்கையுடைய நிதர்சனங்கள் வந்து அந்த பாடலில் நிறைய இருக்குது. நாளைக்கு நடக்கிறது யாருக்கும் தெரியாதுங்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சி கட்டுறது மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. விருப்பகாலங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இன்றைய விருப்பகாலங்கள் நேயர் விருப்பமாக திருமதி ஞானம் பொன்ராஜ் அவர்களோட உரையாடல் தொடருது. சொல்லுங்கம்மா, உங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு வானொலி கேட்கக்கூடிய பழக்கம் தொடர்ந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: சிறுவயசு பிராயங்கிறது விளையாட்டில் தான் போயிருக்குது நிறைய. அப்போல்லாம் பாடல்கள் வந்து எங்களுக்கு, நான் தள்ளாகுளம் நான் பிறந்த ஏரியா, அப்போ பெருமா கோயில்னு இருக்குது, அங்கே நல்ல பாட்டெல்லாம் போடுவாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையுமே இந்த கிராமஃபோன் வச்சு பாடல்கள் போடுறது தான். அதனால் பாடல்களை ரசிக்கிறதுங்கிறது இயற்கையாக வரும். அப்படியே குறிப்பிட்ட பாடல்கள்னு தெரியல அந்த வயசில், ஆனால் பாட்டுக்கப்போ அதை விட விளையாட்டில் மும்முரத்தில் ஏதாவது சில பாடல்களை விசேஷன்னா அங்கேயே சுற்றிக்கிட்டு பிள்ளைங்களோட விளையாடிக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்கறது. வீட்டிலேன்னு வானொலி கேட்டு பழகினது எங்கள் வீடுகளில் இல்லை, என் பிறந்த வீட்டில் கிடையாது. என் புகுந்த வீட்டில் வந்து என் கணவர் வந்து ரொம்ப ரேடியோ டிரான்சிஸ்டர் வந்து பெரிய ரேடியோ டிரான்சிஸ்டர் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பார். ரேடியோ பிரியர் மாதிரி அதில் டிரான்ஸ்லேட்டர் வாங்கி கொடுப்பாங்க. நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டுகள் எல்லாமே நான் பதிஞ்சு வாங்கிட்டு வந்துடுவோம். நானே போய் எழுதி கொடுத்து பதிஞ்சு வந்து டேப்பில் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாட்டுகளும் இப்போவும் பேரனுங்க ரேடியோ வாங்கி கொடுத்துருக்கானுங்க. ஹிந்தி பாட்டுகளை கூடால அந்த இங்கிலீஷ் பாட்டுகளும் பேரனுங்க கிட்டேருந்து வர்றதுனால அந்த பப்பல சொல்தர் அது இதுன்னு அதுகளையும் கேட்பேன். இசை ரசிக்கிறதுக்கு இதுதான் வேணுங்கிறது இல்லை, பாசம் தெரியுதோ இல்லையோ எல்லாத்தையுமே ரசிக்கிற ஒரு தன்மை. அது என் கணவர்கிட்டருந்து வந்ததாகவும் இருக்கலாம்.
0: நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: பெற்ற மகனை விற்ற அன்னை. அதில் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா அந்த பாடல் வரும். மருதகாட்சியுடைய பாடல் அது. ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த பாடல் கேட்கறதுக்கு. பாடலுடைய இனிமைக்காக அந்த பாடலை கேட்பேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது விருப்ப காலங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு உயரமானமாவில் வர குற்றாலம்மலையில் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு அந்நிய தேசத்து பொண்ணை கட்டி அந்த பாடல் வரும். அப்போ தென்கோடி தூத்துக்குடி துறைமேகத்துலேருந்து அதில் ஒரு வரி வரும். ரஷ்யாவிலேருந்து நீங்கள் எனக்கு தந்ததுக்கு என்னை நானே உனக்கு அளித்தேன்னு சொல்லுவேங்கிற வார்த்தைகள்லாம் வரும். அது எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. விருப்ப கணங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைய விருப்ப கானங்கள் நேர் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. திருமதி ஞானம் பொன்ராஜ் அவர்களோடு உரையாடல் தொடர்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: பசுமை நிறைந்த நினைவுகளே ரத்த திலகத்திலிருந்து. அந்த பாடல் ஏன் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ காலேஜ் ஃபேர்வெல் டேயில் பாடுற பாடல்களில் இதை மாதிரி ஒரு வார்த்தைகளோ அந்த இது அமையலை. அதனால் எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்பகணங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இன்றைய விருப்பகணங்கள் நேயர் விருப்பமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது.

0: நிகழ்ச்சியில் திருமதி ஞானம் பொன்ராஜ் அவர்களுடைய விருப்பத்தில் பாடல்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அடுத்து எனக்கு வந்து வண்ணக்கிளியில் சித்தாடையை கட்டிக்கிட்டு இருந்து கள்ளப்பாட்டு நடராஜனுடைய அந்த பாடல். மற்ற படங்களே இருக்குது நிறைய அந்த துள்ளாட்டமான பாடல், ஆனால் கள்ளப்பாட்டு நடராஜனுடைய அந்த பாடல் மாதிரி இது வரைக்கும் வேற பாடல்களை அந்த அளவுக்கு இருக்கிறாப்புல எனக்கு தெரியல. அதனால அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருப்பகானங்கள். இன்றைய விருப்பகானங்கள் நிகழ்ச்சி நேயர் விருப்பமாக உரைத்தது. நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடினார் திருமதி ஞானம் பொன்ராஜ் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை காலை 10:00 கேட்கலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி.

வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்கவிருப்பது ஒருபடு பாடல்கள். 1989 வெளியான இளையராஜா இசையில இன்றும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் ராஜாதி ராஜா திரைப்பட பாடல் தான் கேட்க போறோம். முதல் பாடல் பொன்னரியான் வரிகளில் மனோ மற்றும் கே.எஸ். சித்ரா குரல்களில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 10:37. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில ராஜாதிராஜா திரைப்பட பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் கங்கை அமரன் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.
1: மாமா பொன்ன கொடு

இன்று 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள். நீங்கள் உங்கள் நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 25:30, 75:30, 171, 04:05, 2 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு. ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில ராஜாதிராஜா திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல்

0: நேரம் 10:47. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பட பாடல்கள், ராஜதி ராஜா திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்,
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்ற

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: இளையராஜா இசையமைத்த ராஜாதி ராஜா திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் பி. சுஷீலா கே. சித்ரா குரல்களில்.

ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 8:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் எழுதியவர் கே ஜெயராமன் அமைப்பு எஸ் ஜான்சன் என் விஜயலட்சுமி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார்

0: தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு மதுரை வானொலி. ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு புதுச்சேரி வானொலி. ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள். ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை இரவு 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.
1: வணக்கம், நான் வினய பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
2: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே.
3: ராஜாதிராஜா திரைப்பட பாடல்கள் கேட்டோம். ஒரு படம் பல உணர்வுகள், அத்தனை உணர்வுகளையும் பாடலா தந்த ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரசாயன உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் சோனமுத்தம் மஸ்கர் மற்றும் இளவேனில் வாலறிவன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கும் நிக்கி கல்யாந்தா புனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கும் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போட வளம் வரும். அந்த வரிசையில் இன்றைக்கி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு என்னென்னா, மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு இன்றைய

0: நேயர்கள் வரலாம் 04522 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு. இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன் மற்றும்
1: வைஷ்ணவி.
0: இப்போ மதுரையில் பார்த்து ரசித்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்தாச்சு. அப்போ மதுரையில் பார்த்து ரசித்த இடம் அப்படின்னா நிறையா இருக்குது. மதுரையில் பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா, நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாலே இயற்கையாக அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி சொன்னால் நான் பார்த்து ரசித்த இடங்கள் அப்படின்னா, நம்ம சிக்கந்தர் சாவடி ரோடு, மெயின் ரோடு, அங்கே பொதும்புன்ற ஒரு ஏரியா, அந்த பகுதியில் பார்த்துட்டோன்னா ரோட்டுக்கு ரோடு நடுவில் இரண்டு பக்கமும் அப்படியே மரங்கள் சூழ்ந்து அப்படியே அந்த நிழல் ரொம்ப அமைதியாகவும் அந்த இடம் ஒரு பசுமையாக ஜில்லுன்னே இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வயல்வெளியாக இருக்குது, இந்த பக்கமும் வயல்வெளி, நடுவில் வந்து ரோடு, சுற்றி மரங்கள். அதை பார்த்ததுலேருந்து எப்படி இருக்குன்னா அது ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது. அந்த பக்கம் வண்டியில் போனாலே ஒரு அவ்வளோ ஒரு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. அதாவது ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போவோமே அப்படின்ற மாதிரி ஒரு சில காட்சிகள் தோணுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள் எதுவும் இருக்கா?
1: கண்டிப்பாக. நான் எனக்கு வந்து மதுரையில் பிடிச்ச இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம். அங்கே வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் காத்தடிச்சுட்டே இருக்கும், பக்கத்தில் கடைகள், அப்படியே ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி அரட்டி அடிச்சுட்டு அப்படியே நிறையா நினைவுகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம நேயர்களுக்குமே வந்து மதுரை அப்படின்னு சொன்னால் நிறைய நினைவுகள் இருக்கும். அந்த மாதிரி அவங்க நினைவுகளையும் அனுபவங்களையும் கேட்க ஆவலாக காத்துட்ருக்கோம். நீங்கள் அழைக்கலாம் 25 30 170 மற்றும் 25 30 171 04522 என்ற மதுரையின் முன்னிணைப்பு தொட்டு.
0: சரி, இப்போ நம்ம கொடுத்த மதுரையில் பார்த்து ரசித்த இடம் அப்படின்ற அந்த தலைப்பை வச்சு அவங்க பார்த்து ரசித்த இடத்தை பற்றி சொல்ல வராங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், காசிமாதன் குதித்துறை.
0: வணக்கங்க ஐயா. ஐயா, தலைப்பு கேட்டுட்டீங்களா?
2: கேட்டேன். மதுரையில் ஒரு இடம் கேட்டிருக்கீங்க?
0: இல்லை, மதுரையிலே நீங்கள் பார்த்து ரசித்த இடம் என்ன என்ன இடம் எப்படின்னாலும் சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள். மதுரையில் நீங்கள் பார்த்து ரசித்த இடம்
2: திருமலாச்சர் மகால் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாரினர்ஸில் வந்தாங்க, அதோட தூண் அந்த காலத்துலேயே அவ்வளோ பெருசாக எப்படி பிளான் பண்ணி கட்டினாங்க, இன்ஜினியர்லாம் அந்த அளவுக்கு படிச்சிருக்காங்களா? அந்த காலத்துலன்னா அது முடியாது, இன்னைக்கு கூட அதால் செய்ய முடியாது. அந்த திறமையை பாராட்டுறேன்.
0: சரிங்க,
2: நன்றி.
0: நன்றி. இல்லை, மதுரையில் அது மட்டும்தானா, வேற இடங்கள் நிறைய இருக்கே, சொல்லலாமே.
2: இங்கே குடியத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் 1000 வருஷம் முன்னாடி இருக்கு. அதுல வந்து எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா வட்ட வட்ட எழுத்தா இருக்கு, ஆனா தமிழ் எழுத்து தான் இருக்கு அதுல.
0: சரிங்க,
2: அதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயம்.
0: சரிங்க, சரிங்க,
1: சூப்பர், அருமையாவே சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் மதுரையில் பார்த்து ரசித்த இடத்தை பத்தி பேச வந்திருக்காங்க. வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
3: வணக்கம் ஐயா, வேதாரண்யம் பக்தம், கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
0: ஐயா, மதுரையில் பார்த்து ரசித்த இடம் இன்னைக்கு கண்ணாடி மாளிகையோட தலைப்பு. நீங்க மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள் என்னங்கய்யா?
3: அதாவது நான் வந்து மதுரைக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருந்துங்கய்யா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த கோயில்ல இருந்து தரிசனம் பண்ணிட்டு அந்த கோயிலை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தேங்கய்யா.
0: சரிங்கய்யா.
3: அதான் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன், ஏன்னா வேலையை நிமித்தமாக மற்ற இடங்களுக்கு போக முடியவில்லை.
0: சரிங்கய்யா.
3: ஆமாங்க.
0: அதை நீங்க பார்த்து ரசிச்சீங்க அப்படிதானே?
3: ஆமா ஆமா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து ரசிச்சேன்.
0: சரி, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப அருமையாக தகவல் சொன்னீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க.
1: இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள். நேயர்கள் ஒவ்வொருவராக வந்து அவங்களோட அனுபவங்களை நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
4: மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்துலேருந்து லட்சுமி பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க.
4: எனக்கு எங்கள் மாரியம்மன் தெப்பக்குளம் ரொம்ப பிடிக்கும்.
0: மாரிய
4: மண்டபம் ரொம்ப அழகாக இருக்கும்.
0: சரிங்கம்மா.
4: அதில் உள்ள படிக்கிறதுலாம் போய் மேலே போய் பார்த்து மீனாட்சி கோபுரமே நல்லா தெரியும். அப்புறம் மதுரை மகால் திருமலை நாயக் மகால் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்கம்மா.
4: அப்புறம் திருமாவூர் காலமிக பெருமாள், அப்புறம் நரசிங்கர் பெருமாள் கோயில், அது உள்ள மலைக்குள்ளேயே செதுக்கிறதுனால அந்த கோயில் ரொம்ப அழகா இருக்கும்.
0: சரிங்கம்மா. இதெல்லாம் நீங்க பார்த்து ரசிச்ச இடங்கள் அப்படிதானே?
4: ஆமா ஆமா, பார்த்து ரசிச்சு போயிட்டே இருக்கிற இடம் தான், ரொம்ப அழகா இருக்கும்.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
5: வணக்கம்மா, நான் உயிரோடையான தீபகன்.
0: ஐயா உங்க வானொலி.

0: இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்களேன்.
1: சவுத் சென்னையிலிருந்து பேசுறேங்க.
0: தவிட்டு சந்திலேருந்து ஐயா, உங்கள் பேர்?
1: உயிருடையான் என்ற ஜீவகன்.
0: உயிருடையான் என்ற ஜீவகன். சரிங்க ஐயா.
1: ஆமாங்க.
0: மதுரையில் பார்த்து ரசித்த இடம் இன்னைக்கு அதான் தலைப்பு.
1: சுந்தரம் பூங்கா இப்போ ரொம்ப அருமையா இருக்குங்க.
0: ஆமாம்,
1: அங்கே ஒரு தடவையாவது குழந்தைகளோட போய்
0: ஆமாம் மறுசீரமைச்சிருக்காங்க, இப்போ மறுசீரமைச்சிருக்காங்க. அது ரொம்ப
1: ரொம்ப மறுசீரமைப்பு. அந்த குழந்தைங்க ஸ்கேட்டிங் போறத பார்க்கலாம். அந்த படகுலையும் போயிட்டு வர்றாங்க. அதுக்கு காசு வாங்குறாங்க. உள்ள நுழையிற கட்டடம் மட்டும் எடுத்துட்டாங்க. இப்போ முதல்ல இருந்தது, மக்கள் போராடி அதை எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு, அமைதியா. நிறைய மரங்கள் இருக்கு, சுத்தி நடந்து வரலாம். உட்கார்ந்து ஒரு கூட்டமா உட்கார்ந்து பாட்டு பாடலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் ஓய்வு பெற்ற ஸ்டேட் பேங்க் ஊழியர்கள் எல்லாம் மாசம் ஒரு முறை அங்க கூடி நல்ல கவிதைகள் பாடி, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து, வாய்ப்பாட்டு பாடி, சின்ன சின்ன டான்ஸ் ஆடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது நம்ம கலைஞர் நூலகம், அதை குழந்தைகளை கூட்டிட்டு போய் கண்டிப்பா பார்க்க வைக்கணும். வெளிநாட்டு அமைப்புக்கு அழகா பண்ணிருக்காங்க, நல்ல செலவு. அந்த செலவை பயன்படுத்துறது நம்ம குழந்தைகளுக்கு. அது கூட்டிட்டு போகணுங்க. நான் எல்லாரையும் கூட்டிட்டு போறேன், நானும் போய்கிட்டு இருக்கேன்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: உங்க நினைவுகளை அழகா பகிர்ந்துகிட்டீங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். மதுரையின் பார்த்து ரசித்த இடங்கள் பற்றி தான் கேட்டுகிட்டே இருக்கோம். நேயர்கள்லாம் அழகா வந்து அவங்க அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுவது யார் இருக்குங்க?
3: மதுரை வத்தலக்குண்டு சுந்தரபாண்டி பேசுறேன்.
0: மதுரை வத்தலக்குண்டுல இருந்தா? இங்க இருந்து சொல்றீங்க?
3: சுந்தரபாண்டி.
0: சுந்தரபாண்டி, சரிங்க. சரி, மதுரையில் பார்த்து ரசித்த இடம் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை தலைப்பு.
3: மீனாட்சியம்மன் கோவில்.
0: மீனாட்சியம்மன் கோவில்.
3: ஒவ்வொரு தூணையும் பார்த்து ரசிக்கலாம்.
0: சரிங்க,
3: ரசிக்கலாம். அடுத்தது வந்து தெப்பக்குளம்.
0: தெப்பக்குளம்,
3: தெப்பக்குளத்தை பார்த்துட்டே இருக்கலாம். நல்ல அழகான அழகான இடம். ஆமா, இப்ப முயற்சி பார்க்க முடியல.
0: சரிங்க, இல்ல வேற நீங்க பார்த்து ரசிச்ச இடம் அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரியே பேசிட்டு போயிடலாமா? நீங்க பார்த்து ரசித்த இடங்களை மட்டும் சொல்லுங்க. நிறைய இருக்கு. மீனாட்சி அம்மன் கோவில், திருமலை விநாயகர் மகால், தெப்பக்குளம் தாண்டி மதுரையில ரசிச்சு பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு. அப்படி பார்த்துட்டோம்னா நம்ம அலங்காநல்லூர் போற வழியில பாத்துட்டீங்கன்னா அந்த பெரியார் கால்வாய் அந்த பக்கம் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப பசுமையாக, ரொம்ப அமைதியாக இருக்குது. அது வந்து விவசாயத்துக்காக அந்த பாசனம் பயன்படுத்தினாலும், சில பேர் வந்து அதை குளிக்கிறதுக்காகவும், அந்த விவசாயம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையில் பார்த்தோம்னா அந்த நீர்ப்பாசனம் வரப்போ இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை விவசாயம் பண்ணுறதோடு அந்த ஒரு அமைதி, அந்த ஜில்லுன்னு ஒரு காற்றுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஜில்லுன்னு ஒரு பசுமையான சூழலில் இருக்கும். இப்போ அந்த மாதிரியான தகவல்கள் இது உங்களுக்கு எதுவும் அனுபவம் இருக்கா?
2: நான் வந்து நினச்சேன் அழகர் கோயில் பற்றி என்னடா என்ன யாருமே பேசலை அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். மதுரையில் அழகர் கோயில் ரொம்ப ஸ்பெஷல் தானே. அடுத்து வர நேர் யாராவது சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம்.
0: சரி, இப்போது அதுக்கு முன்பாக வந்து ஒரு பாடலை கேட்டு பின்னு பண்ணிடலாமா? சரி, ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

நாடுகளுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2,00,000 கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 11:19. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாய நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியின் தலைப்பு மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள்.
1: ஸோ மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள் அப்படின்னு தலைப்பு வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி தகவலோட நிறைய பேர் வந்து மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் மகள்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய இடங்கள் இருக்குது பார்த்து ரசித்த இடங்கள், சின்ன வயசு அனுபவங்கள். சின்ன வயசில் வந்து பார்த்த அனுபவங்கள்னு நிறையா வச்சுருப்போம். மதுரையில் இதெல்லாம் பார்த்தோம், இப்போ பெரிய பயணம்னாலும் அந்த சின்ன வயசு ஞாபகம் சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் தகவல் நம்ம வந்திருக்கக்கூடிய நேர் எதுவும் சொல்கிறாங்களான்னு கேட்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் சார், இருவருக்கும் வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஆலாத்தூர் யோகிராம் காலனிலேருந்து ரவி பேசுகிறேன் சார்.
1: ரவி பேசுறீங்க, சரி. நீங்க மதுரையில் பார்த்து ரசிச்ச இடம், அதாவது சிறு வயதுல இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க.
2: சிறு வயதுல நான் பிறந்த இடமே வண்டியூர்க்கம்மா தான். அதுல நீச்சல் அடிச்சு எல்லாம் இது பண்ணி அக்கறையில இருந்து அக்கறை பாண்டி கோவில் போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்படியே இப்படி நடந்தோம்னா நடந்தே வருவோம் அப்ப அழகர் கோயிலுக்கு.
1: சரிங்க.
2: அழகர் கோயில்ல பழமுடி சோலை இருக்கு, தீர்த்த தொட்டி இருக்கு, எல்லாம் அந்த தண்ணி விழுகிறதெல்லாம் பாக்கலாம். அந்த தொட்டியில ரொம்ப அழகா குளிர்ச்சியா ரொம்ப இதா இருக்கும் அங்க பாக்குறதுக்கு. திருவலை நாயக்கர் மகால்.
1: சரிங்க.
2: அதுல பாத்தீங்கன்னா அந்த தூண்களே அப்படி அவ்வளவு பேருக்கு 2-3 பேர் சேர்ந்து கட்டி அணைக்கிற மாதிரி அந்த தூண்கள் இருக்கும். அத கண்டு ரசிக்கணும். அடுத்து காந்தி மியூசியம். காந்தி மியூசியம்ல எல்லாமே உள்ள லைப்ரரி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அப்பயே வந்து காந்தி மியூசியம் ஒரு அருங்காட்சியகம் மாதிரிதான். என் சின்ன குழந்தையில நான் 2வது 3வது படிக்கையில நான் அங்க போய் உள்ள எல்லாம் போய் படிக்கிறேன், புக் எடுத்து இதெல்லாம் பண்ணுவேன். ஆனமலை. ஆனமலையில அந்த நரசிம்ம பெருமாள், மேல பத்துங்கிற தேவி எல்லாமே ரொம்ப உள்ள கலைநயமிக்க கோயிலு, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலு. அதுக்கடுத்து மதுரை தெப்பக்குளம். தெப்பக்குளத்துக்கு பக்கத்திலே முக்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு.
1: சரிங்க, சரிங்க.
2: அதெல்லாம் ரொம்ப அது வந்து சில பேருக்கு தெரியாது முக்தீஸ்வரர் ஆலயம் அங்க இருக்குன்னு. என்ன தெரியும், தெப்பக்குளம் தெரியும், அந்த முக்தீஸ்வரம் பக்கத்துலயேதான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோயில. உள்ள போய் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா பாக்கும். அதெல்லாம் எப்பயோ கட்டின கோயில் அதெல்லாம். அடுத்து திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல மேல காசி விஸ்வநாதர் கோயில் எல்லாம் இருக்கு. இப்ப அங்க சில இதுகள்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு.
1: ரொம்ப அருமைங்க. ஏன்னா நேரம் வந்து எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும். நீங்க இணைப்பில் வந்து நன்றி. நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. உங்களோட நினைவுகளை அழகா பகிர்ந்துகிட்டீங்க. இனிப்புல இருக்கும் அடுத்த நேயர். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடத்துக்கு சாருக்கும் வணக்கம் சொல்றதும் அதற்கு காதல் திறந்து வந்து பஞ்சவரணம் பேசுறேன் மேடம். காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்கும்மா, சொல்லுங்க. மதுரையில் பார்த்து ரசிச்ச இடம்.
3: மதுரையில பார்த்து ரசிச்சது எல்லாமே ரசிக்கலாம் சார். இன்னொன்னு ஒத்தக்கடை நரசிம்மர் கோயில்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல போய் அந்த குருத்திங்கா தேவி அம்மாவை அந்த அம்பால உள்ள போய் பார்த்துட்டு அந்த இயற்கை காத்து சுத்தி இருக்கும் சார். அந்த காத்து வாங்குறது எப்படி இருக்கும் தெரியுமா சார்? இன்னொன்னு சார், தெப்பக்குளம் சார். தெப்பக்குளத்துல இப்ப நாங்க போனோம் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி போனோம் சார். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் போகவே இல்லை,
1: நாங்க
3: போயிட்டு வந்தோம் சார். சார் போயிட்டு வந்து அந்த இயற்கை காத்து வாங்கினது சார், அங்க இருந்து நகரவே முடியல சார். அங்கேயே இருக்கலாம் தான் சார் தோணுது.
1: ஆமா, அமைதியான சூழல, அந்த காத்தோட்டம், அதாவது சுத்தி டிராபிக் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு இனிமையான ஒரு காத்து அருமையா இருக்கும்.
3: ஒட்டி நம்ம பாட்டுக்கு வரலாம் சார்.
0: இன்னைக்குமே அங்கே இருந்து பேசுற மாதிரியே அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றிமா. நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், இங்க இருந்து கேட்கலாம். வணக்கம்.
4: பொய்யக்கரைப்பட்டி.

0: பட்டி.
1: அங்க அதிபிரமாண்டமான ஒரு தெப்பம் இருக்கு,
0: சரிங்க,
1: பார்க்க வேண்டிய அனைவரும் பார்க்க வேண்டிய தெப்பம். அடுத்து 18-ஆம் பட்டி கருப்பு வாசல் வந்து எல்லா பேருமே வாசல்ல இருந்து ஏதோ வாசல பாக்குறோம் சாமியை கும்பிடணும்னு வந்துடுறாங்க. ஆனா உள்ளூர உள்நோக்கி பார்த்தோம்னா அந்த 18 படியுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றங்கள்ல தெரியும். அது மனதளவுல உள்வாங்கி பார்த்தா மட்டும்தான் அந்த அமைப்பு தெரியும். அடுத்து தீர்த்தட்டி,
0: சரிங்க,
1: அந்த பாத்தீங்கன்னா அந்த சுழ நீர் வந்து அவ்வளவு சித்தி பார்க்கணும், அதை பத்து பருகி பார்க்கணும், குடிச்சு பார்க்கணும், அப்புறமா தான் குளிக்கணும். அது வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கும். அளவுல ஏதோ பார்த்தோம் வந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இதை வந்து
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேயர்கள் வந்து நேரம் குறைவாக இருக்கிறது, அதாவது நம்ம வந்து அரை மணி நேரம் தான் இந்த நிகழ்ச்சியை வழங்க இருந்தோம். அதனால தான் நேயர்கள் வந்து சுருக்கமாக உங்களுடைய நினைவுகளை பாத்து ரசித்த இடத்துடைய தகவல்களை வந்து கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து
2: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். மதுரையில் பார்த்து ரசித்த இடங்களை பற்றி பேச வராங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா, உங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க.
0: சுருக்கமா சொல்லுங்க.
3: இல்ல மற்ற ஊர்களையும் சொல்லலாமா?
2: இல்லம்மா, மதுரை, மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள் தான் தலைப்பு.
3: மதுரையில பார்த்து ரசித்தது காந்தி மியூசியம், ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பா. ஏன்னா அதுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ஒரு வீரமும் நம்மளுக்கு ஒரு சுதந்திரமும் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அது வீரம் சொற்பது இந்த இடம், அந்த அவங்க அவங்க பயன்படுத்தின பொருள்கள்லாம் அங்க இருக்கு பாருங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த கத்தி இது அவங்க அரசர்கள் பயன்படுத்தி எல்லாமே உள்ள இருக்கும். எல்லாத்தையும் சுத்தி பார்க்கும் போது நம்மளுக்குள்ளேயே ஒரு உணர்ச்சி, நம்மளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்குங்க அம்மா. அதை புறாணமே நான் பாக்குறதுக்கும் எனக்கு ரொம்ப பெருமிதமா இருந்துச்சு. எவ்வளவு அவங்க பயன்படுத்தின பொருளை நம்ம பயன் பார்க்கும் போது இருக்கிற ஆனந்தம் வந்து அவங்கள அவங்களையும் நேர்ல பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சு.
2: நன்றிமா, நன்றிமா, உங்களை நினைவு எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் யார் இங்க இருந்து கேட்டலாம். வணக்கம். மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு கண்ணாடி மாநில நிகழ்ச்சியில. இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்து தேசியமணி பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
4: மதுரையில சுத்தி பாக்குற இடங்கள்லாம் எல்லாரும் எல்லா இடத்தையும் சொல்லிட்டாங்க. மதுரைக்கு 5 தடவை காந்தி வந்த இடம்
0: சொல்லுங்க.
4: மதுரைக்கு காந்தி வந்த இடங்கள் கீழச்சித்திர வீதி, மேலமாத்தி வீதி, காந்தி பொட்டல், காந்தி மியூசியம், இந்த மாதிரி சிறப்பு வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் இருக்கு.
0: சரிங்க.
4: அதுபோக திருமல் நாயக்கர் மகாலச்சோழன் பக்கத்துல 10 தூண் ஒண்ணு இருக்கு, அந்த சந்து பாத்துக்கிறதுக்கு வித்தியாசமான கதைகள்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். பழைய நூலகம் மதுரை சிம்மக்கல்ல இருக்கு, அருமையா இருக்கு. விவேகானந்த பழைய நூலகம், இப்ப கலைஞர் நூலகம் அதை விட சிறப்பா இருக்கு. இது பழைய நூலகம் செந்தமிழ் கல்லூரி இருக்கு, அதை பாக்குறதுக்கு சிறப்பா இருக்கும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. இது கண்ணாடி மாளிகை. மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள் பதிதான் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள்னாலே மெயினா நமக்கு ஞாபகம் வருது இந்த சித்திரை திருவிழா தான். ஏன் இன்னும் நம்ம நேயர்கள் யாரும் அதை பத்தி சொல்லன்னு தெரியல.
0: சரி, அடுத்து வந்திருக்க நேயராச்சும் சொல்றாங்களான்னு பார்ப்போம். வணக்கம்.
5: இருவருக்கும் மதிய வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், ரொம்ப அருமையா இருக்கும். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS கொளஞ்சிநாதன்.
0: சரிங்க ஐயா, மதுரையில் பார்த்து ரசிச்ச இடம் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, நேரம் குறைவா இருக்கு.
5: வாராரு வாராரு அழகர் வாராரு
2: சொல்லிட்டீங்க.
5: அந்த இடத்தை ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, நான் சொல்லணும் இருந்தா நீங்க வாயை திறந்துட்டீங்க நினைக்கிற ஆரம்பத்துல.
2: சொல்லுங்க சொல்லுங்க, உங்க அனுபவம்.
5: எத்தனை கோயிலுக்கு போயிருக்க, நம்ம அந்த கள்ளழகர் ஆத்துல இறங்குறதும் அந்த நம்ம வைகத்தை பார்க்க ஒரு காட்சி எனக்கு கிடைக்கல. ஆனா எங்களுடைய பையன் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கள்ளழகர் ஆத்துல இறங்குறத பாத்துருந்தாப்ல.
2: சரிங்க.
5: அப்ப அந்த புண்ணியமே நமக்கே கிடைச்சதுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி எனக்கு மதுரையில பிடிச்சது ஒண்ணு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கள்ளழகர் ஆத்துல இறங்குறது. கோடான கோடான கோடி மக்களும் அந்த அழகரை பாக்குறது நிக்கிறாங்க பாருங்க, அந்த தண்ணியில விதி நேரத்துல.
2: மிக்க நன்றியா, உங்க அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம். மதுரையில் பார்த்து ரசிச்ச இடம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யாரு இங்க இருந்து?
6: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேன்மா.
2: சொல்லுங்க.
0: மதுரையில் பார்த்து ரசிச்ச இடம் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க.
6: சரிங்க, சுருக்கமா சொல்லணும்னா மதுரை வானொலி நிலையம்.
0: மதுரை வானொலி நிலையம்.
6: ஆமா, நம்ம சுந்தரராவுடைய பொறுப்பாளர் அங்க இருக்கும்போது நான் வந்திருந்தேன்.
0: சரிங்க.
6: அப்போ வந்து நான் எல்லா வானிலையும் இருக்க போய் பார்த்துட்டேன். மதுரையில் பார்க்கறது எப்படி

0: பக்கம் நினைக்கிறப்ப கரெக்டா அவர் தான் கேள்விப்பட்டு உடனே வந்து அவன் நல்லா எங்களுக்கு ஓகே வர சொல்லி உள்ள வர சொல்லி எல்லா இடத்தையும் எனக்கு வானொலி நாங்க எப்படி எல்லாம் பதிவு பண்றோம், மீனாட்சி வாசம் நாடக நடை வந்து இருந்த டைம் நாங்க யாராரு என்னன்னு அறிமுகப்படுத்தினாங்க, இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது பதிலில் நம்ம அனுமதி பெற்று பார்க்கக்கூடிய ஒண்ணுங்கிறப்ப அதை அனுமதி பெற்று பார்த்துட்டோம், இதெல்லாம் அனுமதி இல்லாமே கூட பார்த்தலாங்கிறது என்னுடைய.
1: சரிங்க சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 11:29 இணைஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வந்து அரை மணி நேரம் தான் வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த முன்னாடியே. ஆகாஷ்வாணி மதுரை ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் நிறைவு பெறுகிறது கண்ணாடி மாளிகை. இன்றைக்கி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வந்து மதுரையில் பார்த்து ரசித்த இடங்கள் அப்படின்ற தலைப்பில் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய பேர் வந்து அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க.
2: நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வைஷ்ணவி மற்றும்
1: முத்துக்கருப்பன்,
2: நன்றி.
1: நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:49. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. மணி சர்மா இசையில் நா முத்துக்குமார் வரிகளில், ஹேமாச்சந்திரன் சைந்தவி குரலில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: குழம்பும் மண் பானையும் பக்கு பக்கு.
1: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை FM ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திரு இசை. இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இனி தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டு குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னித் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரசாயன உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்று ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் முத்தம்மஸ்கர் மற்றும் இளவேனில் வாலறிவன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கும் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கும் முன்னேறியுள்ளன. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டும் பங்கு பெறும் நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய

0: எண்கள் 25, 30, 170 மற்றும் 25, 30, 171 என்ற எண்ணை மதுரையின் முன்னிணைப்பையான 0452 என்கிற மதுரையின் முன்னிணைப்பு தொட்டு அழைக்கலாம். இன்றைக்கி ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்திருக்கக்கூடிய நேயர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாமா? வருக வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனியிலேருந்து சொர்ணலதா. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். தேனியிலேருந்து சொர்ணலதா பேசுகிறீங்க?
1: ஆமாப்பா.
0: சரி, இன்றைக்கி ஸ்நேகிதியில் என்ன விருப்பப்படல் கேட்க போகிறீங்க? அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல இருக்கீங்களா ஸ்நேகிதியில்?
1: இல்லையா, இல்லையா, நான் பாட்டை பாடிடுறேன்.
0: பாட்டை பாடிடுறீங்களா?
1: இணைப்பில்
0: வந்தமைக்கு நன்றி.

0: சுவனி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க ஸ்நேகிதியே. மகளிர் மட்டும் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சியாக பலம் வந்து கொண்டிருக்கிறது ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியில் இப்போ இணைந்திருக்கும் நேயர் வர்க்க வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சொல்வது யார் எங்கிருந்து? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாமா இல்ல நிகழ்ச்சியில் எதுவும் சொல்றீங்களா? சரி, அருமை. உங்களுக்கான விருப்ப பாடல கேளுங்க.
1: படிக்காத மேதை படத்துல இந்த மலர்கள் பூத்து குழந்தை சிங்கார தோட்டம் வாழ்ந்தெல்லாம் ஒரே கொண்டாட்டம்ங்கிற பாட்டு.
0: சரி, அந்த பாடல காற்றலைகளை கேட்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றி.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. மகளிர் மட்டும் பங்கு பெறும் நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 04 52 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு அழைக்கலாம். ஸ்நேகிதியில் காத்திருக்கும் ஸ்நேகிதியே, வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பத்மாவதி பேசுறேன் சார், மதுரையிலிருந்து.
0: சரிங்கம்மா.
1: படித்தால் மட்டும் போதுமா படம் சார், அதாவது பொண்ணு ஒன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை, அந்த பாட்டு சார்.
0: சரி, அந்த பாட்டு கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் வேற எதுவும் சொல்ற இருக்கீங்களா?
1: இல்ல சார், டக்குன்னு யோசிக்கல.
0: சரி, ஓகே. உங்களுக்கு என்ன படம் சொன்னீங்க? படித்தால் மட்டும் போதுமா?
1: ஆமா சார்.
0: சரி, அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 20:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் எழுதியவர் கே ஜெயராமன் அமைப்பு எஸ் ஜான்சன் என் விஜயலட்சுமி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு மதுரை வானொலி ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அமைப்பு

0: மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் படைப்பு. புதுச்சேரி வானொலி. ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள். ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை இரவு மணி 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிநேகிதியோடு. நேரம் 12:20. இனி கேட்கலாம் வந்தே மாதர பாடல்.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மீண்டும் இணைகிறோம். ஸ்நேகிதியை ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் மகளிர் மட்டும் பங்கு பெறலாம். மகளிர் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 04 52 என்கிற மதுரையின் முன்னைப்பை தொட்டு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: வணக்கங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன சொல்ல இருக்கீங்க? இல்ல விருப்ப பாடல் கேட்கலாமா?
1: விருப்ப பாடலுக்கே வந்துறேன்.
0: விருப்ப பாடலுக்கு வந்துறீங்க. எண்ணூர்
1: தோழன் பாடலின் வரி குயில் குப்பம். குயிலுக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து.
0: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல காட்டுறீங்களா கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க ஸ்நேகிதியை. ஸ்நேகிதியில் பங்கு பெறும் நேயர் வர்க்கம், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஆத்திக்குளத்துலேருந்து சுமதி பேசுகிறேன்.
0: சரிங்க மேம், நிகழ்ச்சியில் எதுவும் சொல்ல இருக்கீங்களா?
1: ஒரு ஹைக்கோ சொல்லலான் இருக்கேன் சார்.
0: ம், சொல்லுங்கள்.
1: நினைவுகள் இனிமையானது வாலிபம், நினைவுகள் சுகமானது வயோதிகம்.
0: நினைவுகள் சுகமானது
1: வாலிபம்,
0: சுமைகள் சுகமானது வயோதிகம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாமா?
1: சிவந்த மண்ணிலேருந்து ஒரு ராஜா ராணியிடம் வந்த பாடல்.
0: சரி, ரொம்ப அருமையாகவே கவிதை சொன்னீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடலை காற்றுகளை கேளுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: நேரம் 12:32 அணிஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஸ்நேகிதியே ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இப்போ வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது
1: கௌரி குருசாமி பேசுறேன்.
0: வணக்கங்கம்மா. நிகழ்ச்சியில எதுவும் சொல்ல இருக்கீங்களா இல்ல விருப்பப்படல் கேட்க இருக்கீங்களா?
1: இல்ல விருப்பப்படல். படம் புகுந்த வீடு.
0: சரிங்கம்மா.
1: நானும் தேடுகிறேன், நான் போகும் பாதுகிறேன், நீ போகும் பாதையெல்லாம் இழலாக ஓடுகிறேன். பாடல் கேட்போம் சார். நன்றி.
0: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நல்லாவே பண்ணீங்க. நீங்க கேட்ட பாடலை கட்டளை.
1: நன்றி.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் மகளிர் மட்டும் பங்கு பெறலாம். பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 0452 என்கிற மதுரையின் ஒன்றிப்பை தொட்டு அழைக்கலாம். இப்போ ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பான இனிமையான நண்பகல் வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கணிச்செல்விங்க.
0: வணக்கங்கம்மா. அம்மா, உங்க அந்த வானொலி அளவு கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா?
1: இல்லைங்க, வானொலி போடவே இல்லைங்க.
0: சரிங்கம்மா, சரி. உங்க இணைப்பு ஒரு மாதிரி இருக்கு.
1: வானொலி போடலைங்க.
0: சரிங்கம்மா, சந்தோஷம். சரி, நிகழ்ச்சியில் என்னம்மா சொல்ல இருக்கீங்க?
1: என்னங்க
0: நிகழ்ச்சியில் எதுவும் சொல்ல இருக்கீங்களா? விருப்பப்பாடல் கேட்குறீங்களா?
1: விருப்பப்பாடல் கேட்குறேங்க.
0: சரி, உங்களுடைய விருப்பப்பாடல் சொல்லுங்கம்மா.
1: நன்றி.
0: ரொம்ப சந்தோஷங்கம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுருக்கீங்க. ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே இணைப்பில் வந்திருக்க நேயர்வர்க்கு வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் மதுரையிலேருந்து மெஸ்ட்ரி பேசுகிறேன் சார்.
0: சரி, நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்குறீங்களா, எதுவும் சொல்ல இருக்கீங்களா?
1: விருப்ப பாடல் வந்துட்டு கழுகு படத்துலேருந்து பாட்டு வேணும் சார்.
0: சரி, கழுகு படத்துலேருந்து என்ன பாடல்?
1: ஏதாவது ஒரு பாட்டு போட்டு.
0: சரி, பாடல் கொடுத்தலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: ஓகே சார்.

0: 29 புதன்கிழமை மௌன விரதம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள் ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை இரவு மணி 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இனி கேட்கலாம் பாரதிய சேனா. நேரம் 12:55.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
4: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் நிறைவு பெறுகிறது ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அனைத்து மகளிர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே. காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

இசைக்கு வயசே கிடையாது, நல்ல மெலடிக்கு காலாவதி என்ற வார்த்தையே தேவையில்லை. பல ஆண்டுகள் கடந்தாலும் இந்த பாடல்கள் இன்னைக்கும் நம்ம மனசில் நீங்கா இடம் பிடித்திருக்கு. அந்த வரிசையில் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், 1967 வெளியான ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சிசுலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 1:15. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 1964 வெளியான புதிய பறவை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன் குரல்.

இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நினைவுகளை தட்டி எழுப்பும் இசை, மனதை வருடும் வரிகள், இதுதான் நம் பொற்கால பாடல்களின் தனிச்சிறப்பு. பெரிய எடுத்து பெண் திரைப்படத்தில் இருந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: காலத்தால் அழியாத கானங்கள் தான் கேட்டுட்டு இருக்கும் வசந்த கானங்கள். அடுத்த பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் இருந்து TM சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், வாலி வரிகளில். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இல் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 1:30. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் நேரில் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது வசன கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சாரங்கதாரா திரைப்படத்தில் இருந்து ஜி ராம்நாதன் இசையில டி எம் சவுந்தரராஜன் குரல்ல மணித்தகாசி வரிகள்ல பாடல் கேட்டு இருந்திருங்கள்.
1: இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும்.
2: ஓ பாட வேண்டுமா?
3: வசந்த முல்லை போலே வந்து

வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்துல இருந்து கே வி மகாதேவன் இசையில, கண்ணதாசன் வரிகள்ல, டி எம் சவுந்தரராஜன் பீசிஸ்ல குரல்களில். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் 1969 வெளியான சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கண்ணதாசன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா குரல்களில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

காலத்தால் அழியாத கானங்கள், வஸ்தங் கானங்கள் தான் கேட்டுட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் இதே கனி திரைப்படத்திலிருந்து, MS விஸ்வநாதன் இசையில், புலமைப்பு தன் வரிகளில் TM சவுந்தரராஜன், PS சுசிலா குரலில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் காவல்காரன் திரைப்படத்துல இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரல்களில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இன்றைய வசன கானங்கள் நிகழ்ச்சியில் பொற்கால இசை பயணத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வைஷ்ணவி, பழைய பாடல்கள் பழசாகலாம், ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது நினைவுகளை மலரச் செய்யும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிறைவு பாடல்.
1: ராஜா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
2: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாப்போம்.
3: சாந்தாக்கா, நீங்க ஃபேன்னு சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
4: தலிவரு,
3: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
2: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
4: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
2: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாரும் மாறலாம்.
5: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
6: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 2:01. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருக்கிறோம் கவிதை அரங்கம். வீசிய தென்றலின் வாசம் புரியவோ, இல்லை எந்தன் மௌன பார்வையின் வழி அறிவாயோ, உன் செவ்விதலின் விடை அறியவே ஜென்மங்கள் பல வேண்டி நிற்கிறேன்.
1: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும்.

நேரம் 2:08. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதை அரங்கம். உன் இதழின் அசைவினால் என் மனதின் மொத்தமும் கொள்ளை கொண்டாய், கருவெளி பார்வையில் உன் உயிர் மொத்தமும் அள்ளி சென்றாய்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 2:15. உன் கண்களில் இருக்கும் காந்த சக்தியினால் என்னவோ கருவிழிகளால் கவரப்பட்ட என்னால் மீண்டு எழ முடியவில்லை. கண்ணில் கவர்ந்த என் இருவிழி காதலியே,

நேரம் 2:20. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதை அரங்கம். இருள் சூழ்ந்த இரவினில் நிலவின் மௌன கீதங்களை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் செவிக்கு சுவையூட்ட அவளின் அன்பு குரலோசை.

0: இமை பொழுதினில் தொடங்கி நொடிகளில் முடிவதில்லை காதல். கண்ணில் கனவாய், மனதின் ஊற்றாய், வாழ்வின் எல்லை வரை நிற்பதே.
1: டே மச்சான், என்னடா பண்ணவ? அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கடா.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15%.

நேரம் 2:31. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கவிதை அரங்கம்.

சட்டென பூத்த புத்தம்புது மலராய் என் வாழ்வில் மலர்ந்த உணர்வே நீ, இதயத்தில் கலந்த கனவே நீ, நான் தேடி கிடைத்த விண்ணிலவும் நீயே.

தொடும் தூரத்தில் நீ இருந்தும் தனிமையின் தொலைவினில் நானாக தவிக்கிறேன். நாம் ஆகும் காலத்தினை எதிர்நோக்கி இதயத்தில் உன் நினைவுகளை மட்டும் எண்ணி இதயமாய் நிற்கிறேன்.

தவ புதல்வர்கள் எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. July 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு மதுரை வானொலி. July 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு புதுச்சேரி வானொலி. July 29 புதன்கிழமை மௌன விரதம் எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. July 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி. July 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள் July 26 முதல் July 31 வரை இரவு மணி 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.

ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத்தொடர் தினமும் இரவு மணி 8:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை தந்தை மெச்சிய

நேரம் 2:42. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதை அரங்கம். அவள் மட்டுமே நெஞ்சினில் இருப்பதால் என்னவோ, பார்க்கும் யாவும் அவளின் முகம் மட்டுமே தெரிகிறது. என் வாழ்வின் வசந்தம் வீசும் பச்சை வண்ணமாய் அவள் கடவுளின் கருணையில் பெற்ற வரம் அவள்.

அவளின் அன்பு புரிந்ததால் என்னவோ இதழின் வார்த்தைகள் கேட்க மனம் விரும்பவில்லை. உயிரினில் கலந்த பிடிவாதக்காரியும் அவளே, கண்ணில் கலந்த காதல் வெறியும் அவளே, என் மடிமீது துயில் கொள்ளும் சிறு பூவும் அவளே.

நேரம் 2:55. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த தகவல் கடலூர், கரூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 25ஆம் தேதி, அதாவது இன்று, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 28 முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, என்றாலும் சற்று உயரக்கூடும். 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இத்துடன் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில்.
1: மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கேட்வே ஏற்றுமதி இறக்குமதி பணிகளை மேற்கொள்ள சுரங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்

நுண்ணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். மாணவர்களை நற்பண்பு உடையவர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் தலையாய பணி என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் நீண்ட காலமாக தாக்கல் செய்யப்படாமல் இருந்த தலைமை தணிக்கை அதிகாரியின் 28 அறிக்கைகளை அம்மாநில அரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுமார் 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர்ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வேகமா ஓடுற இந்த வாழ்க்கையில கொஞ்சம் பாஸ் போட்டுட்டு மனசு மெதுவா வருடுற மெலடிகளோட ஒரு பயணம். மெல்ல வரும் பாட்டு, காதுக்கு இனிமை, மனசுக்கு நிம்மதி, நினைவுகளுக்கு ஒரு அழகான துணை. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 3:03. அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில வாலி வரிகளில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களை பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் அனுராதா குரல்களில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்துல இருந்து, இளையராஜா இசையில வாளி வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரல்களில் பாடல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:20. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்லவரும் பாட்டு. மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பாண்டித்துறை திரைப்படத்துல இருந்து இளையராஜா வசி, இசையில SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் பாடல்.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை

நேரம் 3:38. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பழைய பாத்திரைப்படலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில, வைரமுத்து வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஹரிணி குரல்களில். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேரிலே.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில, கலைக்குமார் வரிகளில், ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரலில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் முதல் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ரொமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்டரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக்கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குல்லா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள்.

0: வாங்கினால் தங்க நாணயம் இலவசம், எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் & கோ.
1: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டே இருப்பீங்க ஆட்டக்களம் நிகழ்ச்சியில பங்கேற்க. அதாவது ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறாங்க அப்படின்னு காத்துட்டே இருப்பீங்க. காத்துட்டே இருக்காம உடனே உங்க மொபைல் போனை எடுத்து டயல் பண்ணுங்க. 25:30 அறிமுக நேயர்களும் 25:30 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு உங்களோட விளையாட காத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களோட விளையாட காத்துட்டு இருக்குது வைஷ்ணவி மற்றும்
2: புகழ்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன விளையாட்டு விளையாட போறோம்
2: சொல்லுங்க. களத்தை நீங்க தான் சொல்லணும்.
1: ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கா? அப்ப எங்க ஒரு உதாரணம் கொடுங்க பாப்போம்.
1: ஞாபகம் இருக்கானா? என்ன விளையாடணும்னா நாங்க உங்களுக்கு 5 வார்த்தை சொல்லுவோம். அந்த 5 வார்த்தையை நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டதும் அதுல இருந்து கேள்வி கேட்போம். ஒரு டெமோ காமிச்சிடலாமா?
2: ஆ கேளுங்க, நான் வேணா ட்ரை பண்ணுறேன்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து சூரியன், குடை, நாற்காலி, கிளி, பந்து. ஓகே, இந்த வார்த்தைகளில் நான் முதல் சொன்ன வார்த்தை என்ன?
2: சூரியன்.
1: கரெக்ட். மூன்றாவது வார்த்தை?
2: நாற்காலி.
1: கரெக்ட். இதே மாதிரி தான் நம்ம நேர்களும் கால் பண்ணி டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண போகிறீங்க. என்ன விளையாட்டுனா ஞாபகம் இருக்கா? இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் யார், எங்கேருந்துன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். ஆட்டக்களம்ல இணைந்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
3: சிவகங்கை மாவட்டம் அட்டிக்கோட்டை இருந்து அழகர்.
2: ஓகே, இன்னைக்கு களம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
3: ஆ சொல்லுங்க. யார்?
1: ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு வந்து 5 வார்த்தை சொல்லிருவோம், அதுல இருந்து கேள்வி கேட்போம். வார்த்தையை கவனமா கவனிச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்றேன். மலை, கண்ணாடி, ஆப்பிள், கப்பல், விளக்கு. மழை, கண்ணாடி, ஆப்பிள், கப்பல், விளக்கு. இப்ப நான் சொன்ன மூன்றாவது வார்த்தை என்ன?

0: கண்ணாடி, ஆப்பிள், கப்பல், விளக்கு. மழை, கண்ணாடி, ஆப்பிள், கப்பல், விளக்கு. இப்ப நான் சொன்ன மூன்றாவது வார்த்தை என்ன? அது ஒரு பழம் பேரு. இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு நான் கேட்டது என்ன? ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில ஞாபகம் வருதா தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்டலாம்?
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க? வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
1: சரி, இன்றைய களம் என்ன கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஞாபகம் இருக்கா?
1: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
0: உங்களுக்கான வார்த்தை வந்து சூரியன், குடை, நாற்காலி, கிளி, பந்து. சூரியன், குடை, நாற்காலி, கிளி, பந்து. நான் சொன்ன முதல் வார்த்தை என்னம்மா?
2: சூரியன்.
0: சூப்பர் சூப்பர். இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்டலாம்? எனக்கு ஞாபகம் இருக்காதா விளையாண்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து திவ்யா பேசுறேன்.
0: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? எல்லாரும் நலமா இருக்குமா?
1: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: கேட்கலாம்.
0: உங்களுக்கான வார்த்தை யானை, பேனா, பால், சைக்கிள், பூ.
3: சைக்கிள்,
0: பூ. இன்னொரு முறை சொல்றேன்மா. யானை, பேனா, பால், சைக்கிள், பூ. நான் சொன்ன நான்காவது வார்த்தை என்னமா?
1: ஒரே ஒரு வார்த்தை.
0: நர்க்கா சொல்லுங்க.
3: சைக்கிள்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஞாபகம் இருக்காதான் விளையாண்டுட்டு இருக்கோம். இணைப்புல அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: மாலை வணக்கம். ஜெயந்தி பொறுத்தவரைக்கும் பாலசுப்ரமணியம் மேடம்.
1: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? விண்மீன், மயிலிறகு, மரங்கொத்தி, திருக்குறள், மலை. விண்மீன், மயிலிறகு, மரங்கொத்தி, திருக்குறள், மலை. மூன்றாவது வார்த்தை என்ன?
4: மரங்கொத்தி.
1: அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப கேள்வி இருக்கா? என்ன
0: இருக்கு? இருக்கு. சூப்பர் சூப்பர், இணைப்புல வந்ததுக்கு நன்றியா. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
5: அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த்.

ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பட்டனுக்கும் கற்றுக் கொடுப்பேன்.

அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, பண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப

அதுல உள்ள சுச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒரு சந்தன புட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா முடிச்சு ஒரு

0: கட்டிக்கலாமா?
1: நேரம் மாலை 4:15. நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ. வசந்த் தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் தன்கோ.
3: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுட்ருப்பது ஆட்டக்களம். இன்றைக்கி ஆட்டக்களத்தை ஞாபகம் இருக்காதான் விளையாண்டுட்ருக்கோம். நேர்கள்லாம் வந்து சூப்பராக டக்க டக்க டக்குன்னு சொல்கிறாங்க.
1: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார்? வருக, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? ஜிகர்தண்டா, பால், இனிப்பு, நண்பன், குடும்பம், உங்களுக்கான

0: நாலாவது வார்த்தை சொல்லுங்க.
1: குடும்பம்.
0: தவறான பதிலா இருக்கே, இன்னோட சொல்லிடலாமா? ஜிகர்தண்டா, பால், இனிப்பு, நண்பன், குடும்பம். இந்த
2: வட்டம்
0: இந்த வட்டம் ரெண்டாவது வார்த்தையை சொல்லுங்க.
1: பால்.
0: கரெக்ட் கரெக்ட், அருமையான பதில்,
3: சூப்பராகவே பேசினீங்க. இனிப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கேருந்து கேட்டலாம். வருக, வணக்கம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் ஞாபகம் இருக்காதான் விளையாண்டுட்டு இருக்கோம். வணக்கம் யா, சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: கோடைக்கான தோட்டம், கொஞ்சம் பறவை கூட்டம், ஆடி கலக்கு மாட்டம், அதில் ஆணு பெண்ணும் நாட்டம்.
0: இது எழுதிக்கோங்க.
4: இளையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓலைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதி. நல்லா இருக்கீங்களா?
2: சொல்ல மாட்டேங்கிறேன், எப்படி தெரியும் எனக்கு?
0: அதான் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, பேரையும் ஊரையும் சொல்லிருங்க.
4: நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
3: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? எனக்கு என்ன
4: விளையாடுறோம் தெரியுமா? விளையாட்டு மேடம்,
3: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
4: நிச்சம் ஒரு விளையாட்டு தந்து நேயர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கீங்களே, பரவாயில்ல. நல்ல நல்ல நிகழ்ச்சி, எப்படா 4 மணி வருமான எதிர்பார்க்கிறோம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: உங்களுக்கான வார்த்தை கடல், கண்ணாடி, ரயில், காகிதம், சாவி. கடல், கண்ணாடி, ரயில், காகிதம், சாவி. இரண்டாவது வார்த்தை
4: என்னயா?
3: இல்லையே, இரண்டாவது வார்த்தை கண்ணாடி. நிகழ்ச்சியில நல்லாவே முயற்சி செஞ்சீங்க, முயற்சி செஞ்சதுக்கு நன்றி. இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்க இருந்து கேட்டலாம், ஞாபகம் இருக்கா விளையாண்டுட்டு இருக்கோம்.
0: வருக, வணக்கம், யாரு எங்க பேசுறீங்க?
5: ஹலோ, வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: பேசுறீங்களே, யாரு, யாரு பேர் சொல்லுங்க?
5: தஞ்சை மாவட்டம் கதிரவங்க சுவாமிநாதன்.
0: ஓகே, கேள்வி கேட்டலாமா உங்களுக்கு?
5: பொம்மை,
0: பலூன், மிட்டாய், ஐஸ்கிரீம், ஊஞ்சல். நாலாவது வார்த்தையை சொல்லுங்க.
5: ஐஸ்கிரீம்.
0: கரெக்டா சொல்லிட்டீங்களே, நம்ம தொழில்நுட்ப உதவியா?
3: ஞாபகம் இருக்காதான் விளையாண்டு இருக்கோம். நேயர்கள்லாம் சூப்பரா பதில் சொல்லிட்டே இருக்காங்க. இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்கன்னு கேட்டலாம். வணக்கம், வணக்கம். நிகழ்ச்சி
0: கேட்டுட்டீங்களா?
3: முதல் வார்த்தை என்னமா? சூப்பர் சூப்பர், சூப்பரா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். ஞாபகம் இருக்காதா விளையாண்டுட்டு இருக்கோம். இணைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
6: வணக்கம்
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: இருவருக்கும் வணக்கம். வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில இருந்து சா சிவகுமார்.
0: ஆட்டக்களத்துடன் நிக்கலாம், சொல்லுங்க பாப்போம் என்ன.
6: வருக,
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நூர்ஜஹான் நெல்பேட்டையிலிருந்து.
0: கொஞ்சம் நல்லா சத்தமா பேசுங்க.
7: நூர்ஜஹான் நெல்பேட்டையிலிருந்து.
0: சரி, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
7: சரி, இப்போ இருக்கோம்.
0: உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டலாமா?
7: சொல்லுங்க.
0: சட்டை, தொப்பி, தீபம், விளக்கு, பூட்டு. மீண்டும் ஒரு முறை. சட்டம், சட்டை, தொப்பி, தீபம், விளக்கு, பூட்டு. உங்களுக்கான நாலாவது வார்த்தை சொல்லுங்கள்.
7: விளக்கு.

0: கரெக்டாக சொல்லிட்டீங்க, உங்களை வாழ்த்துக்கள், இணைந்ததுக்கு நன்றி.
1: நம்ம நேர்கள்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் எல்லாருக்குமே சூப்பராக ஞாபகம் இருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க. என்ன
0: உங்கள்கிட்ட
2: எல்லாம் மனக்கணக்கு தான்,
0: நம்ம தொழில்நுட்ப உதவி வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் இணைந்திருக்க
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நான் அழகேஸ்வரன், சிந்தாமணியில இருந்து பேசுறேன்.
0: இன்னைக்கு ஆட்டக்களத்தோட களம் என்ன தெரியுமில்ல உங்களுக்கு?
3: ஞாபகம் இருக்கா?
0: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
3: சொல்லுங்க.
0: பட்டாம்பூச்சி, கிளி, மயில், யானை, குதிரை. மீண்டும் ஒரு முறை, பட்டாம்பூச்சி, கிளி, மயில், யானை, குதிரை. நாலாவது வார்த்தை சொல்லுங்க. ரெண்டு தடவை சொல்லியாச்சு, அடுத்து சொல்லிடுவீங்களே. கேள்வி கேட்கறதா ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, ஒரு முறை சொல்லிடுறேன். பட்டாம்பூச்சி, கிளி, மயில், யானை, குதிரை. இதுல நாலாவது வார்த்தை. அருமை அருமை, சரியான பதில், நினைந்ததுக்கு நன்றி.
2: நீ ரொம்ப கோபமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன்.
0: யாரு?
1: நிகழ்ச்சியில ஒரு அடுத்த பாடல் கேட்டு இணையலாம். இது ஆட்டக்களம்.

Ah!

0: நேரமாலை 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆர்டெக் களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் 4:30 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சி. ஆட்டக்களம் நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு
1: கேட்டீங்கன்னா, ஞாபகம் இருக்கா?
2: அதுக்கு என்னென்ன பாவட சொல்ற,
0: நீங்க தான் பதில் சொல்லணும், அதை தான் பண்ணணும். அதுக்கு வந்து நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு இப்ப முன்னிணைப்பை தொட்டு நேயர் வந்துட்டாங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்றது யாரு?
3: புதூர்ல இருந்து சௌந்தர்.
1: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களையா?
3: கொடுக்கும்.
1: மாம்பழம், பேருந்து, கடிகாரம், பட்டாம்பூச்சி, புத்தகம். இன்னொரு முறை சொல்றேன், மாம்பழம், பேருந்து, கடிகாரம், பட்டாம்பூச்சி, புத்தகம்.
0: ஐயா கேட்டிங்களா உங்களுக்கான வார்த்தைகள்?
1: ஒரு பழம் பேர் சொன்னேன், என்ன என்ன பழம் யாது?
3: மாம்பழம்.
0: ஆஹா, அருமையா.
4: எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு.
0: சூப்பர் சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சிங்க இல்லையா?
1: கொஞ்சம்
0: சத்தமா பேசுங்க.
5: தேனி மாவட்டம், தீசுபாவரம், நாளிமலை அடிவாரம், ரங்கநாதங்கம்மா. வெளியே வந்துட்டா, காத்தடிக்குது.
0: நல்லா கேக்குது எங்களுக்கு, அருமையா கேக்குது.
5: ரேடியா பாடிக்கிட்டு இருக்கு, பேசுறது கேட்காது.
0: இப்ப நல்லா கேக்குதுங்களே.
4: நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலங்க.
1: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாங்களா?
5: பொறுமையா சொல்லுங்க.
0: கண்டிப்பா.
1: கோவில், கேரட், மயில், சாவி, மிட்டாய். கோவில், கேரட், மயில், சாவி, மிட்டாய்.
0: இதுல ஒரு காய்கறி பேர் சொன்னாங்கல்ல?
5: ஆமா,
0: அது என்னன்னு சொல்லுங்க.
5: ஓவல்.
0: இல்ல, உங்களுக்கு சொன்னது அப்படியே திருப்பி சொல்ல சொல்லல, அந்த திருப்பி இல்ல. நாங்க கேட்ட க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சா?
5: இன்னொன்னு சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: அவங்க ரெண்டு முறை ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே ஐயா.
4: அப்பா முடியலப்பா.
0: அழகா முயற்சி பண்ணீங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்கய்யா. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
6: நேயர்களுக்கும் நிலையத்தார்களுக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள். வைஷ்ணவி அம்மா.

0: வணக்கம் வணக்கம். நான் மட்டும் இல்லை, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, தெரியுங்களா? சரி, எல்லாருக்கும் வணக்கம். சரிங்களா, என்னங்கய்யா?
1: சரிங்கம்மா,
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாங்களா?
1: நான் பேரையும் சொல்லிக்கிறேன்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டத்தில இருந்து, சாத்தூர் சத்திரப்பட்டியில இருந்து குரு தங்கவேலு. வார்த்தை அதாவது, யாவகம் இருக்கிறதா, அந்த பாடல் மாதிரி யாவம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க.
0: அடடா, அருமையா
2: பாடு. மிக அழகாக கர்லிங் கேர் வைத்திருந்த இவர் தலையை.
0: ஆனா இன்னைக்கு கேம் அது கிடையாது, வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, அதுல இருந்து என்ன கேள்வி கேக்குறாங்களோ அதுக்கு நீங்க பதில் சொல்லணும், சரிங்களா?
1: எத்தனை கேள்வி கேட்க போறீங்க?
0: ஒரே கேள்விதான்.
1: உங்களுக்கான
0: வார்த்தை, புறா, சங்கு, நிலவு, மணி, முத்து. புறா, சங்கு, நிலவு, மணி, முத்து. மூன்றாவது வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: சங்கு.
0: இல்லையே, சூப்பரா முயற்சி பண்ணீங்க.
1: ஒரு முறை.
0: புறா, சங்கு, நிலவு, மணி, முத்து. சரி, வானத்தில் ஒளிர்வது. இப்ப சொல்லுங்க, இதுக்கு பதில் உங்களுக்கு கேள்வி மாத்தியாச்சு.
1: வார்த்தையில் ஒளிர்வது,
0: வானத்தில் ஒளிர்வது அப்படின்னு கேட்டேன். இரவில் ஒளிர்வது,
1: நிலவு.
0: இப்ப சொல்லிட்டீங்களே, பதில் சூப்பரா. அருமையா, வாழ்த்துக்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம். 1 1 2 2 1 2 3 4 4

0: நேரம் மாலை 4:38. நேர்களிருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலின் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலின் 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களத்தின் இன்ற களம் ஞாபகம் இருக்கிறதா?
1: நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 25:30, 170, 25:30, 171, 04, 5, 2 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு.
2: தம்பி, டீ இன்னும் வரல.
3: டீ எங்களுக்கும் இன்னும் வரல. இது டீ குடிக்கிற டைம் தான். இப்ப இணைப்புல நேயர் வந்துட்டாங்க. வருக, வணக்கம். நெல், கரும்பு, பருத்தி, மண், கல் கேட்டீங்களா? நல்லா. நெல், கரும்பு, பருத்தி, மண், கல். நாலாவதா என்ன வார்த்தை சொன்னேன்?
4: பட்டாம்பூச்சி,
0: கிளி, மயில், யானை, குதிரை. மீண்டும் ஒரு முறை. பட்டாம்பூச்சி, கிளி, மயில், யானை, குதிரை.
3: சரில, இதுல வந்துட்டு பறக்கிற இது வந்து ரெண்டு சொல்லுங்க.
4: குயில்.
3: குயில் நாங்க சொல்லவே இல்லையே.
0: அது நீங்களா சேர்த்துக்கிட்டீங்க.
3: சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லிட்டாங்கல்ல. கரெக்ட் தானே?
0: கரெக்டா
3: சொல்லிட்டீங்களா? நிகழ்ச்சியில ஜெயிச்சிட்டீங்க. சரிங்களாமா, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணைப்பில இணையக்கூடிய அடுத்த நேயர். நேரம் 4:40. வருக, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம்.
1: கொஞ்சம் உற்சாகமா பேசுங்கம்மா. யார் இங்க இருந்து? உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? பூனை, மிதிவண்டி, கடல், ரோஜா, பென்சில். பூனை, மிதிவண்டி, கடல், ரோஜா, பென்சில். உங்களுக்கான கேள்வி இரண்டாவது வார்த்தை என்னம்மா?
3: சத்தத்தையே காணோம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சொல்றது யாருங்கய்யா?
6: ரமணாதபுரம் சாத்தனகுடியில இருந்து முருகன்.
3: முருகன் ஐயா, உங்களுக்கு மாலை வணக்கம். சரிங்களா,
0: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: உங்களுக்கான கேள்வி
0: நட்சத்திரம்.
3: இருங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
0: நோட் பண்ண எடுத்துட்டீங்களா?
3: என்னங்கய்யா? கண்டிப்பா கண்டிப்பா கேட்டுட்டு அழகா பதில் சொல்லிருங்க. சரிங்களா?
0: நட்சத்திரம், ஆறு, கடல், மலை, காற்று. மீண்டும் ஒரு முறை. நட்சத்திரம், ஆறு, கடல், மலை, காற்று.
3: கேட்டீங்களா?
6: நட்சத்திரம், ஆறு, கடல்.
0: என்னோட அழகாவே சொல்றீங்களே.
6: நட்சத்திரம், ஆறு, கடல். கேள்வி
3: சரி, அஞ்சாவதா என்ன வார்த்தை சொன்னாங்க? இப்ப நீங்க கூட சொன்னீங்க எல்லாம் வெளியில வந்துட்டு பலமா அடிச்சிட்டு இருக்கு
6: அப்படின்னு.
3: சூப்பர் சூப்பர்,
6: நன்றி சொல்லிக்கிறேன்.
3: நன்றியா? நன்றி இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இப்ப இணைப்பில இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர், வருக, வணக்கம்.

0: வணக்கம் மேடம். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி முத்துராஜா.
1: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
0: ஆ, கொடுத்துடலாம்.
1: மாம்பழம், கடிகாரம், பட்டம், புத்தகம், மழை. மூன்றாவது வார்த்தை என்னையா?
0: புத்தகம்
1: இல்லையே.
0: பட்டம் மேடம்.
2: மூன்றாவது வார்த்தை கேட்டாங்க. சரி, மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக சொல்லுவாங்க, கேட்டுட்டு முயற்சி பண்ணுங்க, சரிங்களா?
1: மாம்பழம், கடிகாரம், பட்டம், புத்தகம், மழை. இரண்டாவது வார்த்தை சொல்லுங்க.
2: சரியா சொல்லிட்டாங்களா?
1: இல்லையே.
3: முயற்சி
1: பண்ணுங்க.
2: நல்லா முயற்சி பண்ணீங்க. யார் ரெண்டு முறை உங்களுக்காக சொல்லிட்டாங்க இல்லையா? அருமையா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அழகா முயற்சி பண்ணார் நேயர். இதே மாதிரி வர அடுத்த நேயர் வந்து பதில் சொல்றாங்களா இல்ல முயற்சி செய்யறாங்களா என்னன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம் யா?
4: நேசு உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள்.
1: சொல்வது யாரு?
4: மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் சந்தோஷம். நான் சொன்னீங்கப்பா,
5: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? அப்படியா? சரி, உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை. பலூன், மிட்டாய், ஊற்று, அருவி, படகு.
2: சூப்பர் சூப்பர். அருமையா நிகழ்ச்சியில ஜெயிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: ஆட்டக்களம் தான் விளையாண்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா?
2: இணைப்பில் இணைச்சிட்டாங்க நேயர். வருக வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? கோவில், பள்ளி, சந்தை, தோட்டம், மாம்பழம். கேட்டீங்களா? இன்னொரு முறை சொல்லணுமா? கோவில், கோவில், பள்ளி, சந்தை. ரொம்ப மெதுவா
5: சொல்றேனா?
2: எழுதி வச்சு இப்ப கரெக்டா சொல்ல போறீங்க. முதலாவதா சொன்ன வார்த்தை
6: என்ன?
2: வேற கேள்வி கேட்டிருக்கணும். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
9: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
8: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 4:50 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. எளிமையான வார்த்தைகள் நம்மளும் எடுத்துட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்,
1: இல்லையா? கண்டிப்பா. கொஸ்டின் பத்தாது போல.
0: கொஸ்டின்லாம் பார்த்தோம், அதெல்லாம் தயாரா இருக்கு. அடுத்தடுத்து நேயர்கள் வந்து காத்துட்டே இருக்காங்க. இப்ப இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார். மேடம், 103.3 ராமேஸ்வரம் 100.9 தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: அனைவருக்கும் மாலை வணக்கம். சூப்பரா சொன்னது யாரு?
2: அந்த வகையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமத்திலிருந்து எஸ் ராமர். 4-5 கல்வியா மாறி நிலைய நேரம் எங்களை மாணவர்களை மாத்தி எங்க
0: காகிதம், சைக்கிள், ஜன்னல், முத்து, தோட்டம்.
3: காகிதம்,
0: சைக்கிள், ஜன்னல், முத்து, தோட்டம். நான்காவது வார்த்தை சொல்லுங்க. இப்ப மூன்றாவது வார்த்தை சொன்னீங்க, நான் கேட்டது நான்காவது வார்த்தை. இணைப்புல வந்ததுக்கு நன்றியா, சூப்பரா முயற்சி பண்ணீங்க, அருமையா முயற்சி பண்ணீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இணைப்பில் இணைய

0: கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டலாமா?
3: கேட்கலாம்.
2: படம், பொம்மை, கண்ணாடி, ஜன்னல், மைனா. மீண்டும் ஒரு முறை, படம், பொம்மை, கண்ணாடி, ஜன்னல், மைனா.
3: ஓகே சார்.
0: சரி, உங்களுக்காக ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க இல்லையா? இப்ப கேள்வி கேட்பாங்க, சொல்லுங்க.
2: இதுல ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லுங்க?
1: மதுரை
4: பண்பல இருப்பது சின்ன சொக்கி குளம், எல்லா நிகழ்ச்சியும் கலக்கிக் கொண்டிருப்பது ஆட்டகணம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சரிங்கய்யா, சரிங்க. உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? தயாரா இருக்கீங்களா? சரி. தேல், பேருந்து, வெடி, பல்லாங்குழி, உண்டியல். கேட்டீங்களா? தேல், பேருந்து, வெடி, பல்லாங்குழி, உண்டியல். சரி, இதுல வந்து பணம் சேமிச்சு வைக்க பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா?
4: உண்டியல்.
0: சரிங்க, அருமையா சொல்லிட்டீங்க. அருமையா சொல்லிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஜெயிஷ்டிங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
1: ஆப்பிள், பேருந்து, கடிகாரம், பட்டாம்பூச்சி, புத்தகம். மூன்றாவது வார்த்தை என்னன்னு சொல்லுங்கம்மா.
5: பேருந்து.
1: ஆப்பிள், பேருந்து, கடிகாரம், பட்டாம்பூச்சி, புத்தகம். நான்காவது வார்த்தை சொல்லுங்க.
5: பட்டாம்பூச்சி.
1: சூப்பர் சூப்பர்,
0: கரெக்ட்டா சொல்லிட்டீங்க.
1: இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் சூப்பரா சொல்லிட்டீங்க.
0: இனிப்புல இணைந்ததுக்கு நன்றி. ரொம்பவே அற்புதமா இருக்கு இல்லையா? சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லிட்டு இருக்காங்க பதில. இப்போ இனிப்புல இணைய கூடிய அடுத்த நேயர்.
6: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு சத்தத்தோட?
6: சகுந்தலா, ஜெயின் கிராமம்.
0: வணக்கம்மா. சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
6: ஓகே மேம்.
1: தென்றல், குடை, தேநீர், நதி, மெழுகுவர்த்தி. மூன்றாவது வார்த்தை
6: என்னம்மா?
1: சூப்பர் சூப்பர், சூப்பரா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
7: இருக்கு சார்.
1: ஞாபகம் இருக்காதான் விளையாண்டு இருக்கோம். இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வருக. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பலமான வணக்கமா இருக்கே. யார் எங்க இருந்து பேசுறீங்க? வாழைப்பழம், தேங்காய், மாதுளை, மல்லிகை, ரோஜா. கேட்டீங்களா? சரி, உங்களுக்கான
8: இன்னொரு
0: வட்ட சொல்லிடவா? வாழைப்பழம், தேங்காய், மாதுளை, மல்லிகை, ரோஜா. சரி,
7: இதுல யோசிக்கிறீங்க, சட்டு புட்டு கிளம்புங்க.
0: தலையில் சூடுற பூக்கள் வந்து ரெண்டு சொன்னோம்
2: இல்லையா? இதுல ரெண்டு பூ சொன்னாங்க.
0: சூப்பர் சூப்பர், அருமை. சூப்பர்யா, சூப்பரா சொல்லிட்டீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. வாழ்த்துக்கள் ஜெயிச்சிட்டீங்க. நீங்க நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் உங்களோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்தது நான் சுபத்ரா தேவி,
2: புகழ்
1: மற்றும் வைஷ்ணவி.
0: நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சித்த மற்றும் கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, இன்னைக்கு வந்து நேயர்களோட நினைவு திறனை சோதிக்கக்கூடிய விதமா தான் ஒரு விளையாட்டை விளையாண்டோம். எல்லாரும் சூப்பரா வந்து முயற்சி பண்ணி நிறைய பேர் பதிலையும் அழகா டக்கு டக்கு டக்குன்னு சொன்னாங்க. நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலின்போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை ஆறு ஓவரில் இரண்டு

இனிய மாலை வணக்கம் நேர்களே. கதிரவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மலையோட மடியில சாயிற நேரம், அழகான இந்த அந்தி நேரத்துல மனதிற்கு இதமான இசை தென்றலாய் காற்றலைகள்ல வீச காத்திருப்பது மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், சித்ரா ஆகியோரின் குரலில் வாளியின் பாடல் வரிகளில் பாடலிதோ காற்றலைகளில்.

நேரமாலை 5:09 மெதுவாக வீசும் மாலை தென்றலோடு இனிமை சேர்க்கும் இசையோடு நேயர்களின் செவி நுழைந்து மனம் வருடும் இனிய தென்றலாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திலிருந்து பாடல், அருண்மொழி எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

நேரம் 5:14 இசையோடு இணைந்த இனிய இசை பயணமாய் கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்ல, இளையராஜாவோட இசையமைப்புல, வல்லபன் அவங்களோட பாடல் வரிகள்ல, பாடல் இது காற்றலைகள்ல.

நேரம் 5:19 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து பாடல். டி ராஜேந்தர் அவங்களோட இசையமைப்புல பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேயர்களின் செவி வருடும் இனிய இசை தென்றலாய் கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சியில கேட்க போற அடுத்த பாடல் காத்திருக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் இளையராஜாவோட இசையமைப்புல வாலி அவர்களின் பாடல் வரிகளில் பாடல் இது காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் 5:31 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் அவங்க குரல்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல வைரமுத்து அவங்களோட பாடல் வரிகள்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். மின் கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது தாவேக அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 18 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஊராட்சி விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்கலாம். இவ்விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள், உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அஞ்சல் மூலமாகவோ 31/7/2026 மாலை 6 மணி வரை பெறப்படும். தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:03. தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுடன் தலா ₹1 கோடி பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும்

நிகழ்ச்சியின் ஆறாம் நாளான நாளை 26/7/2026 அன்று தங்கப்பல்லக்கில் எழுந்தருளல். மோகினி அவதாரத்தில் அருள்மிகு சுந்தராஜ பெருமாள் யானை வாகனத்தில் எழுந்தருளல். இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள், தொடர்ந்து கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

நேரம் 6:19. நேருக்கு நிற்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விளக்கேற்றும் வேலை.

Thanks.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்ந்து கேட்கலாம் அடுத்து பன்மணியில் வரவிருக்கும் நிகழ்ச்சிகளும் தொகுப்பை. நிகழ்ச்சியும் நேரமாய் மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு அது ஹிட்டு. எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 பட்டாம்பூச்சிகள் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. கதை கேட்கலாம் வாங்க வழங்குகிறார் டி இருதயமேரி அவர்கள். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள், 9:30 சக்கரவியோகம் பகுதி 11 எழுத்தும் இயக்கும் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள். பத்து மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் ஒளிவரவு நினைவு. இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் 4:45 வரை சென்னை வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக. நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
3: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம்.

0: மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போலயா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் மாலை 6:30. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம். நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்கவிருக்கிறோம் அந்திப்பூக்கள். அந்திவான் வெளியில் பூக்கும் செவ்வான் மலர்களாய், அந்தி பொழுதில் சிரிக்கும் அழகிய மலர்களாய், பகலின் மூச்சை மெல்ல வாங்கிக் கொண்டு இரவின் மடியில் தவம் இருக்கும் அந்திப்பூக்கள்.

நேரம் மாலை 6:36. நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலில் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலில் 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இஜையில், பையா திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள். தொடர்ந்து கேட்கலாம் கலகலப்பு 2 திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா வரிகளில் மற்றும் இசையில்

நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01. இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. அடுத்த ஒரு மணி நேரமும் நல்ல சூப்பர் ஹிட்டான சாங்ஸா கேட்டு ரசிக்க போறோம். பாட்டு இது ஹிட். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானோட இசை மற்றும் குரல்ல வைரமுத்து அவங்களோட பாடல் வரிகள்ல பாடல் இது காற்றலைகளில்.

நல்லது, நல்ல ஹிட்டான சாங்ஸா கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் சிவாஜி திரைப்படத்தில் இருந்த பாடல். ஏ ஆர் ரஹ்மனோட இசையமைப்புல உதத் நாராயணன் சின்மை அவங்க குரல்ல வைரமுத்து பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, இதோ காற்றலைகளில்.

நேரம் 7:13 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் இருந்து பாடல். ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் சிலம்பரசன் ரக்ஷிதா சுரேஷ் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க தாமரை. பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலாக கேட்கலாம். சித்தா திரைப்படத்திலிருந்து பாடல். திபு நினன் தாமஸ் அவங்க தான் இசையமைச்சிருக்காங்க. பிரதீப் குமார் மற்றும் கார்த்திகா வைத்தியநாதன் சேர்ந்து பாடியிருக்காங்க. யுகபாரதி பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க. பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 8:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள், எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகி தீபன், படைப்பு மதுரை வானொலி. ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணன்.

மூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு புதுச்சேரி வானொலி. ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள், ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை இரவு மணி 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.

நேரம் 7:27 இணைஞ்ச நேயர்கள் நல்ல ஹிட்டான சாங்ஸா கேட்டுட்டே இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலாக கேட்கலாம். லிங்கா திரைப்படத்தில் இருந்து பாடல், ஏ ரஹ்மானோட இசையமைப்புல, வைரமுத்துவோட பாடல் வரிகள்ல ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதித்தி பால் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டலாம். பாடல் இதோ காற்றலைகளில்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க சித்துக்குமார் அவங்களோட இசையமைப்பில். தமயந்தி பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க ஆனந்த் அரவிதாக்ஷன், ஷாஷா திரிபாதி இவங்களோட குரல்ல பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாடல் இது காற்றலைகளில்.

நேரம் 7:37 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலாக கேட்கலாம். வெகில் திரைப்படத்திலிருந்து பாடல், ஏ ரஹ்மனோட இசையமைப்புல ஸ்ரீகாந்த், ஹரிஹரன், மதுரதாரா, தள்ளூரி இவங்க எல்லாமே சேர்ந்து பாடியிருக்காங்க விவேக் அவங்களோட பாடல் வரிகள்ல.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல். டி இமானோட இசையமைப்புல ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடியிருக்காங்க. விவேகா அவங்க தான் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க.

நேரம் 7:47 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் காஞ்சனா 3 திரைப்படத்திலிருந்து பாடல், சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்களோட குரல்ல விவேகாவோட பாடல் வரிகள்ல பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வட சென்னை திரைப்படத்திலிருந்து பாடல். சந்தோஷ் நாராயணன் அவங்களோட இசையமைப்புல சித் ஸ்ரீராம் அவங்க தான் பாடியிருக்காங்க. விவேக் அவங்க பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க.

பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக கேட்கலாம். ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து பாடல். டி இமானோட இசையமைப்புல விஷால் தத்லானி, சுனிதா சாரதி சேர்ந்து பாடியிருக்காங்க. தாமரை அவங்க தான் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இதுவரை பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலா கேட்டு இணைஞ்சே இருங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேசவிரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். குத்துச்சண்டை பிரிவின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியூமோ அல் அகமதியை வென்றார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட்

போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. பின்னர் 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 129 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 8:05. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள். வண்ணச்சிறகை விரித்தபடி வண்ணத்து பூச்சிகள் பறக்குதடி, பூக்களில் தேனை பருகியவாறு சிறுவுகள் விழாக்களில் சிரிக்குதடி. ஆம் நேர்களே, குட்டீஸ்கான் இன் நிகழ்ச்சியில் பங்கு பெற 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் 8:11. நேர்களை இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கும் பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த குட்டீஸ் யாரும் கேட்டலாமா? வருக வணக்கம், யாரும் இங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, யாரு?

0: வணக்கம்
1: வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? அப்படியா, சரி. இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்களா, குரல் சொல்ல போறீங்களா?
0: நான் ஒரு சாமி பாட்டு பாட போறேன்.
1: பாடுங்க, கேட்டுருவோம். சூப்பரா பாடிட்டீங்களே, உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்டுடலாமா?
0: ஓகே அங்கிள்,
1: தேங்க்யூ.

0: நேரம் 8:17. நேர்கள் இருந்திருப்பது பட்டாம்பூச்சிகள். குட்டிஸ்கானின் நிகழ்ச்சியில் பங்கு பெற 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த குட்டிஸ் கேட்டலாமா? வருக, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: மனப்பாட பகுதி
0: சொல்லுங்க கேப்போம்.
1: தமிழுக்கு அமுதம் இருக்கு.
0: சொல்லுங்க.
1: அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நீ.
0: அருமையா இருக்கு, சொல்லுங்க.
1: இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் நினைவுக்கு நீ. தமிழுக்கு மனம் என்று பேர். இந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். பாரதிதாசன்.
0: அருமையா பாடிட்டீங்களே, சூப்பரா இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாரிசு படத்துல இருந்து ரஞ்சித் அந்த பாட்டு
0: கேட்டுடலாமா?

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.
0: ம் ம்

0: நேரம் 8:23. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியின் அடுத்த குட்டி ஏசி யாரும் கேட்டலாமா? வருக, வணக்கம்.
1: அருப்புக்கோட்டையிலிருந்து லதா பேசுறீங்களா?
0: சொல்லுங்க, என்ன என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு சொல்ல போறீங்களா? இங்கிலீஷ் பாட்டு.
0: ஆ, ஓகே. ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
1: The banyan is the largest of trees. The people give us in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree fruits are very small. The tamarind gives us fresh and sour. The date leaf is as sharp as a blade. The date tree gives us useful wood. The mango tree gives us fruit that is good.
0: அவ்வளோதானா?
1: அவ்வளோதாங்கண்ணா.
0: அருமையாக பாடுனீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?

0: ரூபாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 8:31.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் பட்டாம் பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் முதல் பகுதியில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினையும், அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பகுதியில் கதை கேட்க வாங்க டி இருதயமேரி அவர்கள் வழங்கும் குழந்தைகளுக்கான நீதி கதை ஆகியவை இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது கிராமத்திலா அல்லது நகரத்திலா என்ற தலைப்பில் மாணவர்கள் பட்டிமன்றம் பேச வந்திருக்காங்க. யார் யார் என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம் வாங்க.
7: மாண்புமிகு நடுவர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, என் அன்பான மாணவ மாணவியரே, இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்புடன் வரவேற்கிறேன். பண்டிகைகள் என்பது நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒற்றுமை, பாரம்பரியம், பண்பாடு எல்லாவற்றையும் ஒன்றாக கொண்டு வரும் ஒரு அழகான தருணங்களாகும். அத்தகைய பண்டிகைகள் கிராமங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றனவா, நகரங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றனவா என்ற சுவாரஸ்யமான தலைப்பில் இங்கு 2 அணிகளாக நம்முடைய மாணவர்கள் வாதிட உள்ளார்கள். அதை நாம் அனைவரும் கண்டு மகிழ்வோமா?
8: மாண்புமிகு தலைமை ஆசிரியர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த இனிய பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெறும் பட்டிமன்றத்திற்கு வந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது நகரத்திலா அல்லது கிராமத்திலா. தமிழர்களின் பாரம்பரியமும் பண்பாடும் தெளிவிய மிக முக்கியமான திருவிழா பொங்கல். இது வெறும் உணவு திருவிழா அல்ல, உள்ளவர் உழைப்பை போற்றும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விழாவாகும். ஒரு புறம் விவசாயம் செலுக்கும் கிராமங்களில் புத்தாடை அணிந்து மண்ணடுப்பில் பொங்கல் வைத்து மாடுகளுக்கு மரியாதை செய்து இயற்கையுடன் ஒன்றிணைந்து இந்த விழா பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுகிறது. மறுபுறம் நகரங்களில் குடியிருப்புகள், பள்ளிகள், நிறுவனங்கள் ஆகிய இடங்களில் பொங்கல் விழா புதுமையான நிகழ்ச்சிகளுடன் பண்பாடு நிகழ்வுகளுடன் கொண்டாடப்படுவதை நாம் காண்கிறோம். இந்த இரு கருத்துக்களையும் ஆதாரங்களுடன் தெளிவாக மாணவர்கள் உங்கள் முன் கூற உள்ளனர். யாருடைய கருத்து உண்மைக்கு நெருக்கமாகவும் வலுவாகவும் உள்ளது என்பதை தீர்மானிப்பதே இந்த பட்டிமன்றத்தின் நோக்கமாகும். இந்த பட்டிமன்றம் வெற்றிகரமாகவும் பயனுடையதாகவும் நடைபெற என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமத்திலே என்ற தலைப்பில் சாய்தரன், ஜசீம், அத்விக் அவர்களும், நகரத்திலே என்ற தலைப்பில் இமானுவேல், அஜிதேஷ், தர்சித் அவர்களும் பேச உள்ளனர். நிகழ்ச்சிக்கு வழிகாட்டுபவராக தேஜா ஸ்ரீ புல்லர். முதலில் சாய்தரன் அவர்களை பேச அழைக்கிறேன்.
9: மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் அன்பான நண்பர்களே, பண்டிகைகள் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது மனிதர்களை ஒன்றிணைக்கும் ஒரு பாலம் நடுவரே. கிராமங்களில் பண்டிகை வந்தால் பெரியவர்கள் ஆசீர்வாதம் வழங்குவது, குழந்தைகள் ஓடிப்பிடித்து விளையாடுவது, இவை அனைத்தும் பண்டிகையின் உண்மையான சிறப்பு நடுவரே. நடுவரே, கிராமத்துல பண்டிகை வந்தால் எங்கள் ஊர் தான் குடும்பம், கிராமத்துல மாடுகளை குளிப்பாட்டி பொட்டு வைத்து ஜல்லிக்கட்டிற்கு தயார் செய்யும் அழகே தனி நடுவரே. நடுவரே, நகரத்துல பண்டிகை வந்தால் வாட்ஸ்அப்ல ஹாப்பி பொங்கல் அனுப்பிச்சாதான் பண்டிகையே ஆரம்பிக்கும். ஆனா கிராமத்துல மண்பானை, மண்ணடுப்பு, புத்தரிசியோடு வெள்ளம் நெய் சேர்த்து பொங்கல் தயாராகும். ஆனா நகரத்துல இண்டக்ஷன் ஸ்டவ்,

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விருதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.

0: யூடியூப் வீடியோ இதெல்லாம் தான் நம்ம பாரம்பரியம்னு சொல்றாங்க நடுவரே. இதெல்லாம் பார்த்தா நம்ம பாரம்பரியத்தை அழிச்சிடுமோன்னு பயமா இருக்கு நடுவரே. நடுவரே அவர்களே, உங்களுக்கும் பண்டிகைய கிராமத்துலதான் போய் கொண்டாடணும் என்ற ஆசையா இருக்கு என்று நினைக்கிறேன்.
1: எனக்கும் ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது, நானும் நகரத்துல மாட்டிக்கிட்டேனே.
0: அதனால்தான் நான் உறுதியாக சொல்கிறேன், பொங்கல் உயிருடன் கொண்டாடப்படுவது கிராமங்களில் தான் நடுவரே என்று கூறிய நுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சிறப்பாக பேசினீர்கள் சாய்தரன் அவர்களே. அடுத்ததாக இமானுவேல் அவர்களை பேச அழைக்கிறேன்.
2: எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு நடுவர் அவர்களே, பண்டிகை என்றால் சிறப்பாக கொண்டாடப்படுவது நகரத்தில் தான் என்று நான் நம்பிக்கையுடன் கூறுகிறேன். ஏனென்றால் நகரத்தில் தான் மிக பெரிய அளவில் திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன. மேடை நிகழ்ச்சிகள், ஒளி விளக்குகள், அழகான அலங்காரங்கள் அதை சிறப்பிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடி மகிழும் வாய்ப்புகள் நகரத்தில் தான் அதிகம் நடுவரே. இப்ப எல்லாம் யாரு தான் பொங்கலோ பொங்கல்னு சொல்றாங்க நடுவரே? எல்லாருமே பொங்கல் பொங்கி வரையில சைலண்டா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ போடுறாங்க, அதோட முடிச்சிடுறாங்க நடுவரே. கிராமங்கள்ல இயற்கை சூழல்னு சொல்றாங்க, ஆனா கொசு, பூச்சி, ஈ மற்றும் புகை எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும்னு பாருங்க நடுவரே. கிராமங்கள்ல பொங்கல் வைக்கணும்னா 10 பேர் சுத்தி நிப்பாங்க, ஆனா நகரத்துல ஒத்தால் நின்னு ஈஸியா குக்கர்லயே வச்சிடலாம் நடுவரே. கிராமங்கள்ல பொங்கல் வச்சா உறவினர்கள் எல்லாரும் வருவாங்க, ஆனா அதான் பிரச்சனையே. சாப்பாடு பத்துமா பத்தாதா ஒரே டென்ஷன் நடுவரே. ஆனா நகரத்துல நோ கவலை நோ டென்ஷன். அது மட்டுமல்லாமல் இன்றைய காலங்களில் இளைஞர்கள் பெரும்பாலும் நகரத்திலே வாழ்ந்து வரார்கள். அப்படி இருக்க கிராமத்தில் பண்டிகைகள் சிறப்பாக இருக்குமா என்ன, நீங்களே கூறுங்கள் நடுவரே. சரி, நீங்களும் நகரத்தில் பொங்கல் கொண்டாடுவதை வந்து பார்த்து மகிழுங்கள் நடுவரே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சாய்தரன் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து விட்டார் இமானுவேல் அவர்கள். அடுத்ததாக ஜசீம் அவர்களை நான் பேச அழைக்கிறேன்.
0: நடுவர் அவர்களே, பண்டிகைகள் நம் பாரம்பரியத்தின் அடையாளம். அந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்படுவது கிராமங்களில் தான். பொங்கல் என்றால் மண்பானை, மாடுகள், இயற்கைக்கு நன்றி செலுத்துதல் எல்லாமே கிராமங்களில் அதிகம் நடுவரே. இது புத்தகத்தில் படித்த பண்டிகை அல்ல, நேரில் அனுபவிக்கும் பண்டிகை நடுவரே. நகரத்தில் பண்டிகை ஒரு நாளோட முடிந்து விடுகிறது, ஆனால் கிராமத்தில் பண்டிகைக்கு முன் தயாரிப்பும் பண்டிகைக்கு பின் நினைவுகளும் நாட்களும் முழுவதும் தொடர்கின்றன. பிள்ளைகள் தங்கள் கலாச்சாரத்தை கண் முன்னே பார்த்து கற்றுக்கொள்வது எல்லாமே கிராமங்களில் அதிகம் நடுவரே. இளைஞர்கள் நகரத்தில் வாழ்ந்தாலும் பண்டிகை வந்தால் சொந்த ஊருக்கே திரும்புகிறார்கள். அதுதான் கிராம பண்டிகையின் ஈர்ப்பு நடுவரே. என்ன நடுவரே, இப்ப உங்களுக்கே கிராமத்தில் பண்டிகையை கொண்டாடணும் போல ஆசையா இருக்கா? வாய்ப்பு கிடைக்கும் போது வாருங்கள் நடுவரே. கிராம பொங்கலில் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு ஊரே மகிழ்வாழ்க. ஆனா நகரத்துல பொங்கல் பானை கீழே விழுந்துருமோன்ற பயத்துல குக்கரை பயன்படுத்துறாங்க நடுவரே. அதுவும் பத்தாதுன்னு எலக்ட்ரிக் குக்கர்ல எல்லாத்தையும் சேர்த்து கொட்டி கலக்கி செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க நடுவரே. இதுல எங்க நம்ம பாரம்பரியம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. எனவே பண்டிகைகள் நம் பாரம்பரியமாகவும் பண்பாட்டோடும் சிறப்பாக கொண்டாடுவது கிராமங்களில் தான். என்ன நடுவரே, இப்ப நீங்க கிராமத்துக்கு போவீங்களா இல்ல நகரத்துக்கு போவீங்களான்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
1: அருமையாக பேசினீர்கள் ஜெசீம் அவர்களே. அடுத்ததாக அஜிதேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன்.
3: மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, நகரத்தில் தான் வசதிகள் அதிகம், நமது எதிரணியினர் கிராம பொங்கல் தான் சிறப்பு, மண்மனம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். நவீன வசதிகள் இல்லாமல் பண்டிகைகள் சிறந்ததாக இருக்க முடியுமா நடுவரே? நமது எதிரணியில் உள்ள சாய்தரன் அவர்கள் ஜல்லிக்கட்டிற்கு மாட்டினை தயார் செய்வதே தனி அழகு அப்படின்னு சொன்னாரு. ஆனா நகரத்துல எங்க மாடு இருக்கு நடுவரே? அதற்கு பதிலா தான் நாங்க காரு, பைக்கு, சைக்கிள்னு குளிப்பாட்டி அலங்கரிக்கிறோம்ல, அதுதான் நவீன பொங்கல் நடுவரே. இன்னும் என்ன நடுவரே, கிராம பொங்கல் தான் சிறப்பு, கிராம பொங்கல் தான் சிறப்புன்னு எத்தனை காலத்துக்குதான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? மண்ணொடுப்பு, விறகு புகைன்னு கண்ணே கலங்கி கண்ணீர் வந்துருது நடுவரே. ஸ்மார்ட்டா நகர பொங்கலை பாருங்க, இண்டக்ஷன் ஸ்டவ், எந்த விதமான கண்ணீருக்கும் இடமே இல்ல நடுவரே. பெரிய அரங்குகள், ஒலி அமைப்புகள், கலை நிகழ்ச்சிகள், இது எல்லாம் தான் பண்டிகைகளை சிறந்ததாக மாற்றுகின்றது. இதனால் பண்டிகைகள் குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் அதிக அளவு மகிழ்ச்சியை தருகிறது நடுவரே. மேலும் நகரத்தில் தான் பண்டிகைகள் ஒழுங்காகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுகின்றன. இதுவே ஒரு முக்கியமான சிறப்பல்லவா நடுவரே? எனவே பண்டிகைகள் நவீன முறையில் சிறப்பாக கொண்டாடப்படுவது நகரத்தில் தான் என்று கூறி இந்த உரையை முடித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: மிக சிறப்பாக பேசினீர்கள் அஜிதேஷ் அவர்களே. அடுத்ததாக அத்விக் அவர்களை நான் பேச அழைக்கிறேன்.
1: மாண்புமிகு நடுவர்களே, கிராமத்தில் பண்டிகை என்றால் வசதி முக்கியமல்ல, பணம் முக்கியமல்ல. மாணவர்களே, நீங்க கூறுங்க, எது முக்கியம் சொல்லுங்க. பாசம்தான் முக்கியம். அனைவரும் சேர்ந்து உண்பது, பகிர்ந்து கொடுத்து செயல்படுவதில் உள்ள மகிழ்ச்சி தான் மிக உயரமான நடுவரே. அலைபேசி தொலைக்காட்சி இல்லாமலே மகிழ்ச்சி உருவாக்கும் திறன் நம் கிராம மக்களிடம்தான் உள்ளது. நாட்டுப்புற விளையாட்டு, கூத்து, பாடல்கள், ஏன் நம் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு எல்லாம் பண்டிகைகளுக்கு உயிர் கொடுக்கின்ற நடுவரே. ஆனா நகரத்துல குழந்தைகள் கண்ணில் ஹாலிடே, டிவி, மொபைலு, பெரியவங்களும் ஹாலிடே, சோஃபால ஓய்வு. இப்படி இருந்தா நம்ம பாரம்பரியம் எப்படி வளரும் நடுவரே? ஆனா கிராமத்துல இரவு நேரம் ஊரே கூடி மாக்கோல வரைவாங்க. ஆனா நகரத்துல கோலம் போட்டு விட்டு செல்ஃபி எடுத்து ஹாப்பி பொங்கல்னு ஒரு மெசேஜ் வேற, இது மாடர்ன் பொங்கல் வேற சொல்லிக்கிறாங்க. லிஃப்ட் வாசலையே ஹாய் ஹாப்பி பொங்கல்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. எனவே மனதார உண்மையான மகிழ்ச்சியுடன் கிராமங்களில் தான் பண்டிகைகள் கொண்டாடப்படுவது என்று நான் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி.
0: சிறப்பாக பேசினீர்கள் அத்விக் அவர்களே. இறுதியாக தர்சித் அவர்களை நான் பேச அழைக்கிறேன்.
2: மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, கிராமத்துல பல மக்கள் ஒன்றிணைந்து பொங்கலை கொண்டாடுவது உண்மைதான். ஆனால் நகரங்களில் பல மொழி பேசும் பல மத மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே பண்டிகை ஒன்றாக கொண்டாடும் போது தேசிய ஒற்றுமை உருவாகிறது. நடுவரே, இந்த பரஸ்பர புரிதல் நம் நாட்டின் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளத்தை உருவாக்குகிறது. நடுவரே, நம்ம எதிரணி அத்விக் அவர்கள் கிராமத்தில் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது என்று கூறினார். கிராமங்களில் மட்டுமா ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது? மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நினைவிருக்கிறதா? மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு நினைவிருக்கிறதா? இது போன்ற வீர விளையாட்டுகள் நகரங்களிலும் நடைபெற்று விழாக்களை சிறப்பிக்க தான் செய்கிறது. நடுவரே, நடுவரே, ஒரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்துல கூட கிராம மக்களா வந்தாங்க, நகர மக்கள் தான் நடுவரை போய் போராடினாங்க. நடுவரே, கிராமத்துல பொங்கல்னா ஒரு நாள் முழுக்க வீட்டு வேலைகள் இருக்கும். ஆனா நகரத்துல சோஃபால உட்கார்ந்தபடியே ஆர்டர் பண்ணி சாப்பிடுற சுகமே தனி. நடுவரே, சொல்லும் போதே அதை அனுபவிக்கிற மாதிரி தோணுதா? நேரம் கிடைக்கும் போது வாங்க நடுவரே.
0: மொத்தத்துல கிராம பொங்கல்ல வசதி குறைவு, கஷ்டம் அதிகம்னு சொல்றீங்க.
2: சரியா சொன்னீங்க நடுவரே. நான் சொன்ன வாதத்தை கரெக்டா புடிச்சுக்கிட்டீங்க. எனவே சமூக ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுவது நகரங்களில் தான் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: அடரா, சபாஸ் சபாஸ். விவாதங்கள் பலவாறு நடைபெற்று முடிந்த நிலையில் நல்ல தீர்ப்பை கூற நான் கட்டாயப்பட்டுள்ளேன். கிராமங்களில் பண்டிகை பாசமும் பாரம்பரியமும், நகரங்களில் பண்டிகை பிரம்மாண்டமும் ஆடம்பரமும். எங்கு கொண்டாடினாலும் பண்டிகை நுயிர் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் தான். கிராமத்துலன்னா அந்த பக்கடி வாங்கறதுக்கும், நகரத்துலன்னா இந்த பக்கடி வாங்கறதுக்கும் தயாரா இருக்கணும் போல. இன்றைய பட்டிமன்றத்தில் இரு அணியினரும் தங்களது கருத்துக்களை சிறப்பாக முன்வைத்தனர். இன்றைய பட்டிமன்றத்தின் மூலம் கிராமமும் நகரமும் இரண்டும் நமக்கு அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பண்டிகைகள் நகரத்திலும் கிராமத்திலும் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் கொண்டாடும் முறை மட்டும் மாறுகிறது. கிராமங்களில் பண்டிகை பாரம்பரிய வழக்கங்களுடன் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எளிமையாக உற்சாகமாகவும் நடைபெறுகின்றன. நகரங்களில் பண்டிகைகள் வசதிகளுடன், அலங்காரம், நிகழ்ச்சிகள், தொழில்நுட்ப உதவியுடன் சற்று மாறுபட்ட முறையில் கொண்டாடப்படுகின்றன. ஆகவே பண்டிகைகளை கொண்டாடுவதில் நகரமோ கிராமமோ சிறந்தது என்று கூற முடியாது. இடம் எதுவாக இருந்தாலும் பண்டிகையின் உண்மையான நோக்கம் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கலாச்சாரமும் தான். அவற்றை நாம் மனதார கொண்டாடுவதில் தான் உள்ளது என்று தீர்ப்பு கூறி இந்த அரிய வாய்ப்பை எங்களுக்கு அளித்த பள்ளி நிர்வாகத்திற்கும் கவனித்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.
3: இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் கண்டு மகிழ்ந்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் பொங்கல் விழாவை கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் சிறப்பாக கொண்டாடுங்கள் என்று கூறி இப்போது நாங்கள் எங்களுடைய உரையை முடிக்கிறோம். நன்றி.

0: பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததா கைபேசி பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி பேச வந்திருக்காங்க ஜஸ்வந்த் மற்றும் அனிதா ஆகியோர்.
1: இன்று கைபேசி வேண்டாம் என்ற தலைப்பில் உள்ள கருத்துக்களை நானும் என் தோழியும் கூட உள்ளோம். என் பெயர் ஜஸ்வந்த். என் தோழியின் பெயர்
2: அனிதா.
1: உண்மையிலே கஷ்டம். காலையில எழுந்த உடனே என்ன பண்றோம்? அலாரம் அமைத்து விட்டு உடனே புலனம், பகிர்வு தளம், காணொலி பகிர்வு தளம், அதுதானே.
2: இன்றைய உலகில் கைபேசி மனித வாழ்க்கையின் ஒரு அங்கமாயிருச்சு. காலை எழுந்த முதல் இரவு உறங்கும் வரை பலர் கைபேசிய விடாம பயன்படுத்துறாங்க. தகவல் தொடர்பு, கல்வி, வேலை, பொழுதுபோக்கு ஆகிய அனைத்திற்கும் இது உதவுது. ஆனா கைபேசியின் அதிகப்படியான பயன்பாடு பல தீமைகளையும் உருவாக்குது. ஆமா, சிலர் பல் துலக்குவதற்கு முன்னாடியே புலனத்தில் தகுநிலை பார்ப்பாங்க. இது பழக்கமா அல்ல அடிமையா?
1: சாப்பிடும் போதும் கைபேசி, படிக்கும் போதும் கைபேசி, தூங்கும் நேரத்திலும் கைபேசி, குடும்பத்தோட பேசுற நேரம் குறைஞ்சிருச்சு.
2: அதுவே பெரிய பிரச்சனை. வீட்டுல நாலு பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்து கைபேசிய பாத்துக்கிட்டே இருப்பாங்க. மனசுக்கு நெருக்கம் குறைஞ்சிருச்சு.
1: சரி, ஆனா கைபேசி முழுக்க கெட்டதா? இணையவழி வகுப்பு, தகவல் தேடல், இவையெல்லாம்

0: கைபேசி இல்லாம சாத்தியமா?
1: இல்லை, நிச்சயமாக உதவுது. அவசர காலத்துல உயிரை கூட காப்பாத்தும். ஆனா பிரச்சனையே அதிகமாக பயன்படுத்தல்.
0: ஆமா, அதிகமா பயன்படுத்தினா என்ன ஆகுது? மாணவர்கள் அதிக நேரம் கைபேசியில் விளையாடுறது மற்றும் சமூக வலைத்தளங்களில் செலவிடுறதுனால படிப்புல கவனம் குறையுது, உடல்நலத்திலும் பாதிப்பு ஏற்படுது. கண்வலி, தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவை அதிகரிக்குது. மேலும் குடும்பத்துடன் செலவிடும் நேரமும் குறையுது. கவனக்குறைவால சாலையில் விபத்து கூட ஏற்படுது.
1: அது மட்டும் இல்லாம மாணவர்களோட படிப்பும் பாதிக்குது. 5 நிமிஷம் கைபேசிய பாக்குறேன்னு போனா அரை மணி நேரம் போயிரும்.
0: இத மாத்த நேர வரம்பு அமைக்கணும். தினமும் கைபேசியை பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் நிர்ணயிக்க வேண்டும். அவசியமில்லாத செயலிகளான சமூக வலைத்தளங்கள், விளையாட்டுகள் போன்ற நேரத்தை வீணாக்கும் செயலிகளை நீக்கலாம். அடிக்கடி வரும் அறிவிப்புகள் கவனத்தை சிதறடிக்கும். அவற்றை முடக்குவது நல்லது. குடும்பத்துடன் இருக்கும் நேரத்தில் கைபேசியை பயன்படுத்தாது உரையாட வேண்டும். புதிய பொழுதுபோக்குகளை வளர்த்தல், புத்தகம் வாசித்தல், விளையாட்டு, ஓவியம், இசை போன்ற நல்ல பழக்கங்களை மேற்கொள்ளலாம். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தோட்டப்பணி போன்ற செயல்களில் ஈடுபட்டா சிந்தனை திறன் வளரும். உண்மை, விளையாட வேண்டிய வயசுல கூட குழந்தைகள் வெளியே போக மாட்டாங்க, எல்லாம் இணையத்தில் விளையாடுறாங்க.
1: இதனால உடல் நலமும் பாதிக்குது, உடற்பயிற்சி செய்வதில்ல ஆரோக்கியமும் குறையுது.
0: இன்னொரு விஷயம், நேர்ல பேச தைரியம் கூட குறைஞ்சிடுச்சு. குறுஞ்செய்தி அனுப்புறதுல நிபுணராக இருக்காங்க, ஆனா நேர்ல பேச சொன்னா தயக்கம் ஏற்படுது.
1: அதனாலதான் சிலர் வேண்டாம் கைபேசி என்று முழுக்க மறுக்கிறாங்க. ஆனா இது சாத்தியமா?
0: முழுக்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. இப்போ உலகமே மின்னணுமயமா மாறிடுச்சு, அதனால மாற்றுவது சிரமம்தான். ஆனா கட்டுப்பாடு வேணும்.
1: சரி, எப்படி கட்டுப்படுத்தலாம்? தினமும் வேண்டாம் கைபேசி நேரம் என ஒரு கருத்தை நினைச்சுக்கிட்டு, சாப்பிடும் போது, வாகனம் ஓட்டும் போது, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு பயன்படுத்த கூடாதுன்னு ஒரு கொள்கையை எடுத்துக்குவோம். என்ன, நான் சொல்ற யோசனை சரிதானே?
0: சரிதான், நல்ல யோசனை. அதோட வாரத்துக்கு ஒரு நாள் குடும்பத்தோட நேரம் செலவிடலாம், புத்தகம் படிக்கலாம், வெளியில் நடக்கலாம். இதனால உடல் ஆரோக்கியத்தோட மனசையும் மகிழ்ச்சியா வச்சுக்கலாம். உண்மையிலேயே வாழ்க்கை திரையில இல்ல, நம்ம சுற்றுல இருக்கிற மனிதர்களோட சிரிச்சு பேசுறதா நிஜ சந்தோஷம். அது இப்ப ரொம்ப குறைஞ்சுகிட்டு வருது. இன்றைய இளைஞர் நாளைய சமுதாயம்னு சொல்லுவாங்க. அதனால அதை மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால நண்பர்களே, கைபேசி வேண்டாம்னு முழுக்க சொல்ல முடியாது, அதுக்கு அடிமையாவது வேண்டாம். கைபேசியை தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்தணும். நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தினாலே வாழ்க்கை ஒழுங்கா இருக்கும். இயற்கையுடன் இணைந்து வாழவும், நண்பர்களுடன் நேருக்கு நேர் உரையாடவும் பழக வேண்டும். கைபேசி நமக்கு உதவும் கருவிதான், அது நம்மள ஆளக்கூடாது. அதனால இளைய தலைமுறையினருக்கு வேண்டாம் கைபேசின்னு கூறி உரையை முடிக்கிறோம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இன்றைய பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் இரண்டாம் பகுதியாக கதை கேட்க வாங்க டி இருதயமேரி அவர்கள் வழங்கும் குழந்தைகளுக்கான நீதி கதை கேட்கலாமா?
1: வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் பேரு இருதயமேரி. நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஒரு கிராமத்துல ஒரு ஆறு இருந்துச்சான். அந்த ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு மரம் இருந்திருக்கு. அது வந்து வசந்த காலம்ங்கிறனால நல்லா இலைகள்லாம் நல்லா துளிர் விட்டு ரொம்ப பசுமையா காட்சி எழுந்திருக்கு. அந்த மரத்துல புறா ஒண்ணு தன்னுடைய கூட்டை வந்து சரி செய்துகிட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு தேனி வந்து அந்த ஆற்றோரமா வந்து அந்த இறகுகள் வந்து நனைஞ்சனால அது பறக்க முடியாம தவிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அந்த ஆத்துக்குள்ளேயே. இத மேல இருந்து பார்த்த புறா என்ன செஞ்சிச்சு, ஒரு இலையை எடுத்து அந்த தேனி பக்கத்துல போய் போட்டுருச்சு. போடவும் அந்த இலையில வந்து தத்தி தத்தி அப்படியே ஏறி ஏறி அதுல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் அந்த இறகுகள்லாம் வந்து அதுக்கு நல்லா காஞ்ச உடனே அதுக்கு நன்றி சொல்லிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சான். மற்றொரு கோடை காலம் வந்துச்சான். அந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா புறா வந்து மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்து ஒரு வேட்டைக்காரன் என்ன செஞ்சிருக்கான், சரி இந்த புறாவை நம்ம எப்படியாவது வேட்டையாடிறோம்னு சொல்லிட்டு அம்பெல்லாம் ரெடியா வச்சு குறிப்பாத்து அந்த புறாவை குறிப்பாத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்த தேனி வந்து இதை கவனிச்சிருச்சான். ஆகா, நம்மள அன்னைக்கு இந்த உயிரை காப்பாத்தின புறாவாச்சே, வேடன் வந்து கொல்ல பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவர் குறிய பார்த்து வச்சிருக்கும் போது போய் கைய கடிச்சு விட்டுருச்சான். உடனே அந்த குறி தப்பி அந்த அம்பு வந்து வேற ஒரு இடத்துல போய் விழுந்துருச்சு. அன்னைக்கு நாம அதுக்கு உதவி செஞ்சனால நன்மை வந்து நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா வந்து தேனிக்கு ரொம்ப நன்றி சொல்லுச்சான். என்னைக்குமே காலத்தினால் செய்த நன்றி நமக்கு நன்மையே பயக்கும் அப்படிங்கறது இந்த கதை மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.
0: இன்றைய பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி மற்றும் டி இருதயமேரி அவர்கள் வழங்கிய

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9 மணி. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இரவின் இனிய அமைதியில் மனம் மடல்களுடன் பேசும் இனிய தருணமாய் காற்றலைகளில் நேயர்களோட விமர்சனங்களையும் விருப்ப பாடல்களையும் சுமந்து வரும் கடித வழி நிகழ்ச்சியா நேயர்கள் கேட்க போறீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களோட விருப்ப பாடல்களும் விமர்சனங்களும் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா உடனே ஒரு கடிதத்தை எடுத்து விருப்ப பாடல்கள் தனி கடிதமாகவும் விமர்சனங்கள் தனி கடிதமாகவும் எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். எப்பவுமே நம்ம நிகழ்ச்சியை ஒரு விருப்ப பாடலோட ஆரம்பிக்கிறது வழக்கம். அந்த வகையில ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, குண்டேந்தல் பட்டியிலிருந்து மா தவமணி ஐயா தான் எழுதியிருக்காங்க. எந்த படத்துல இருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

நேரம் 9:07 ஆயிடுச்சிருக்க. இந்த நேரத்தில் இரவின் அமைதியை இசை மெதுவாக தழுவும் இந்த நேரத்தில் மனதின் ஆழத்தில் மலர்ந்த உணர்வுகளை காற்றின் சிறகில் கடித வழி பயணிக்கும் நிகழ்ச்சியாக கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இப்ப ஒரு நேயரோட விமர்சன கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் எங்க இருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை சந்தைப்பேட்டை பகுதியிலிருந்து ஓகே சிவாயா தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நலம் நலமறிய அவள், 103.3 எனக்கு மிகவும் பிடித்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி 18/6/2026 அன்னைக்கு கேட்டாங்களாம். ஒலித்த பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியில் 8 பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்களை சிறப்பாக தேர்வு செய்து வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேரை சொல்லல. இதே நேயரோட இன்னொரு விமர்சன கடிதம் என் கையில இருக்கு. 19/6/2026 அன்னைக்குமே வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டாங்களாம். 8 பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்களை மதிய நேரத்திற்கேற்ப தேர்வு செய்து வழங்கிய சூரிய கலாவுக்கும் 103.3 எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சிடலாம். அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க, என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கேட்டலாமா? கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து தான் எழுதியிருக்காங்க. பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மன்வித் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின இந்த நேருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 20:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள், எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகி தீபன், படைப்பு மதுரை வானொலி. ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு புதுச்சேரி வானொலி. ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம், எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு

போயி அலட்டிக்கலாமா? எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள் ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை இரவு 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இப்ப ஒரு நேயரோட விமர்சன கடிதம் தான் என் கையில இருக்கு. யாரு எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை கோபுதூர் பகுதியிலிருந்து எஸ் எம் சுல்தான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. காற்றில் விரியும் கடிதமலர் பகுதிக்கு விமர்சன கடிதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அன்பு பண்பலைக்கு இன்றைய சிறப்பு வணக்கத்துடன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 15/5/2026 நாள் முற்பகலில் வரும் கண்ணாடி மாளிகையை கேட்டு ரசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்று வந்த தலைப்பு பூக்கள் பூக்கும் தருணம் என்பதும் தலைப்புக்கேற்ற கருத்துகளும் பாடல்களும் நிகழ்ச்சியை பூத்துக்குழுங்க செய்தது. நிகழ்ச்சியில் வளம் வந்த பண்பலை பூவையர்கள் கோகுல அரசி மற்றும் சூரியகலா ஆர்ஜிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அன்றைய தினம் மாலையில் மாலை தென்றலில் குடும்ப உறவுகளின் பாடல்கள் மனதை உருகச் செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள் போட்டி போட்டு பண்பலை அறிவிப்பாளர் பிரகாஷ்ராஜ் அவங்களோட கருத்துக்களையும் கானங்களையும் கேட்டு கொண்டாடி வந்தார்கள். அதே மாதிரி 17/5/2026 அன்னைக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி பத்தியும் எழுதியிருக்காங்க. பாட்டும் கதையும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடலின் தேர்வு அற்புதம், ஆர்ஜே ரவிசங்கருக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமைக்கு பஞ்சமே இல்லை, அன்று இரவு நேயர்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அழகா ஒரு விமர்சன கடிதம் எல்லா நிகழ்ச்சிக்காகவும் எழுதியிருக்காங்க. இன்னொரு நேயரோட விமர்சன கடிதம் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி ஐயா தான் எழுதியிருக்காங்க. 19/6/2026 அன்னைக்கு குட்டி குட்டி தகவல்கள் தந்து நேயர்களை காத்திருக்க விடாமல் உடனுக்குடன் அதிரடி பாடல்கள் தந்து அசத்திய அறிவிப்பாளர் தங்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜி அவங்களோட பேரை சொல்லல. விமர்சனம் வாசம் இல்லையா, அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து தான் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடிதம் எழுதிய அனைத்து நேயர்களுக்குமே ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

நேரம் 9:24 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்டே இருக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில் இருக்கு. யார் எங்கேருந்து எந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கேட்டலாமா? தேனியிலிருந்து ராணி ஸ்வர்ணலதா, ஆண்டிப்பட்டியிலிருந்து பார்கவி சிவகுமாரி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

0: நிறைவு பெற்றது காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:30.

0: வணக்கம். புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 11ஆம் பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
1: கணேஷ் சார், அங்க பாருங்க.
2: எங்க பியூலா?
1: அங்க ஏதோ வெளிச்சம் மாதிரி தெரியுது.
2: ஆமா, ஏதோ டோர் மாதிரி இருக்கு. இந்த குழிக்குள்ள எப்படி ஒரு டோர்? பியூலா, நீ செல்லா கூட இரு, நான் அது என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்.
1: வேண்டாம் சார், ஏதாவது விபரீதமா இருக்க போது. அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ லைட் விட்டு விட்டு எரியற மாதிரி இருக்கு சார்.
2: வெயிட் பியூலா, நான் போய் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன்.
1: ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், ஸ்டெல்லா வேற அன்கான்ஷியஸா இருக்கா. We are in danger.
2: டோன்ட் பானிக் பியூலா, நான் அது என்னன்னு பார்த்துட்டு வந்துறேன்.

0: லைட் வெளிச்சம், அதுவும் இந்த அண்டர் கிரவுண்ட்ல என்னவா இருக்கும்?
1: சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் வந்துருங்க.
0: வெயிட் வெயிட் யூலா, இந்த கதவை திறந்து என்ன லைட்னு பாக்குறேன்.

0: களத்தில் இனி
1: கணேசன் அங்க பாருங்க சார், உங்க காலை கீழே பாப்பு.
2: ஆ பாத்துட்டு பாத்துட்டு பியூலா,
1: அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்டுச்சு சார். என்ன சார் அது?
2: ஆமா பியூலா, ஏதோ அமானுஷமான சத்தம் அது. உனக்கு கேட்டுச்சா?
1: ஆமா கணேஷ் சார், ஏதோ குழந்தை அழுற மாதிரி, அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு சத்தம் வேற.
2: உள்ள போய் என்னன்னு பாக்குறேன். வெயிட்.
1: வேண்டாம் சார், நம்ம ஏற்கனவே இங்க டேஞ்சர்ல இருக்கோம். செல்லா வேற அன்கான்ஷியஸா இருக்கா?
2: இல்ல பியூலா, மேபி இந்த ரூமுக்குள்ள ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம். கொஞ்சம் நீ ஸ்டெல்லா கூட இரு, நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். நீ செல்லாவை பத்திரம் பாத்துக்கோ, உடனே நான் திருப்பி வந்துடுறேன். சரியா?
1: ஓகே சார்.
2: எங்க இருந்து அந்த அமானுஷமான சத்தம் வந்துச்சு தெரியலையே. என்ன அதே சத்தம் மறுபடியும் கேக்குது? எனக்கு பின்னாடி இருந்து கேக்குது. என்ன சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இந்த இடத்துல தான் அந்த சத்தம் வருது. இந்த ரூம் இவ்வளவு இருட்டா இருக்கு. செல்போன் பிளாஷ் லைட் ஆன் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். என்ன ஏதோ ஆடியோ டிவைஸ் மாதிரி இருக்குது. இதுல இருந்து தான் அந்த சவுண்ட் வந்திருக்கு போலயே. ஏன் இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறானுங்க? ஓஹோ, யாரும் இங்க உள்ள வந்துடக்கூடாது. அப்படி வந்தா அவங்க பயந்து போய் வெளியே போயிடணும் தான் இவங்களோட பிளான் போல. இந்த ரூம்குள்ள ஏதோ முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு, அதனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க.
1: இன்னும் கொஞ்ச நேரம் தான், நாம இங்கிருந்து வெளியே போயிடலாம். நான் சொல்ல சொல்ல கேட்காம கணேசர் அந்த ரூம்குள்ள போயிட்டாரு. இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்லை.

0: இந்த ரோபோட்டிக் சுறாக்கள் இந்த விரட்டு விரட்டுதுங்க, எப்படி தப்பிக்க போறோம்?
1: டேய் ஸ்ரீதர், புலம்பிட்டே இருக்காம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுடா.
0: ஹெல்ப்பா? நானே பயத்துல ஏதோ புலம்பிட்டு இருக்கேன், நான் எங்க ஹெல்ப் பண்றது?
1: எங்களுக்கு தெரியும் நீ கொக்கா இல்ல.
0: சொல்லு பாக்கலாம்.
2: அவனை விடு ஃபாகிமா, இப்ப என்ன பண்றது? நடு கடல்ல மாட்டிட்டு இருக்கோம், போட் இன்ஜினும் ஒர்க் ஆகல, கனல் சாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட வேற ஆரம்பிக்குது.
1: ஜோன் பேரு கேத்ரின், ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும்.
0: எது வழியா? நம்ம என்ன பைபாஸ் ரோட்லயா போயிட்டு இருக்கோம்? போட்ல டீசல் காலியாகி நட்ட நடு கடல்ல நின்று இருக்கோம். இதுல போன ரோபோட் சுறாங்க வேற ஒருவேளை திரும்பி இருமி வந்துருவோன்னு வேற மனசு படக்கு படக்குன்னு இருக்கு. இதுல எங்கிட்டு வழி கிடைக்கும்? பாண்டியம்மா அப்பவே சொல்லுச்சு.
1: என்னதாண்டா சொல்லுச்சு பாண்டியம்மா?
0: வேணாம் வேணாம், அத சொன்னா போர்ட்ல இருந்து என்னைய தள்ளி விட்டுருவீங்க.
1: அந்த பயம் இருக்கட்டும்.
2: கைஸ், ஐலாண்ட்ல கண்டிப்பா ஏதாச்சும் லைட் ஹவுஸ் இருக்கும்ல, பட் அந்த லைட் பீமும் நம்ம கண்ணுக்கே தெரியலையே.
1: படகு போக்குவரத்து இருந்தா தானே லைட் ஹவுஸ் ஒர்க் ஆகும் கேத்ரின். அதான் அபண்டன்ட் ஐலாண்ட்னு கனல் சார் சொன்னாரே.
0: கேத்ரின், ஃபாயிமா, அதோ அங்க பாருங்க.
1: எங்க ஸ்ரீதர்?
0: அதோ அந்த வெஸ்ட் டைரக்ஷன்ல.
2: ஆமா, அங்க கூட்டமா நிறைய வருதுங்க.

இந்த தீவே ஒரு மர்மமா இருக்கு. அதுவும் இந்த பில்டிங்குள்ள இந்த பேஸ்மெண்ட்ல எப்படி ஒரு ஃபுல் சிஸ்டம் எக்யூப்ட் ரூம், நிறைய கம்ப்யூட்டர்ஸ், டெலிகம்யூனிகேஷன் அப்பாரட்டஸ், ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அதுவும் இங்க ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி கூட இல்லையே. இங்க ஏதோ மேப் மாதிரி இருக்கு. என்ன மேப் இது? என்ன இது? கதவு திறக்கிற சத்தம் மாதிரி கேக்குது.

0: கனல் சார், எங்க இருக்கீங்க?
1: பியூலா, அங்க ஸ்டெல்லாவ தனியா விட்டுட்டு இங்க ஏன் வந்த?
0: இல்ல சார், உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. அதான் உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டேன் சார். என்ன இந்த ரூம் வித்தியாசமா இருக்கு?
1: எஸ் பியூலா, இந்த பேஸ்மெண்ட்ல இப்படி ஒரு ரூம், எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ்ல லிங்க் ஆகி இருக்கு.
0: சார், ஏதோ ஒரு அமானுஷ்ய குரல் கேட்டுச்சு. அது எப்படி சார்? யாருமே இங்க இல்லையே.
1: அது ஒரிஜினல் வாய்ஸ் இல்ல பியூலா.
0: அப்புறம் சார்?
1: அது ஒரு மேனிபுலேட்டட் ரெக்கார்டட் வாய்ஸ்.
0: இங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு சார். இது ஒருவேளை சர்வர் யூனிட்ஸா இருக்குமோ சார்?
1: இல்ல பியூலா, இது சர்வரை அக்சஸ் பண்ற யூனிட். பட் கடலுக்குள் இருக்க சர்வர் இந்த சிஸ்டம்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேப்பை பாரு.
0: இது என்ன மேப் சார்?
1: இது இந்த தீவோட மேப் பியூலா. இங்க பாரு, தீவுல இருந்து ஒரு சின்ன லைன் கடலுக்குள்ள நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல பாதியில இன்டரப்ஷனோட நிக்குது. மேபி அந்த சர்வர் இங்க இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். பேஸ்டு திஸ் மேப்
0: சர்வரை ரீச் பண்ண அவ்வளவு தூரம் நம்மளால எப்படி சார் போக முடியும்?
1: நாம அந்த சர்வர் யூனிட்டுக்கு போக தேவையில்லை. அதே நேரத்துல பிளட் எக்ஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரே இடத்துல, ஐ மீன் இந்த சிஸ்டம்ல வச்சிருப்பானுங்களான்றது என்னுடைய சந்தேகம்.
0: இப்போ என்ன சார் பண்றது?
1: இந்த சர்வர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் பியூலா.
2: Access denied.
1: இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ப்ரொடெக்டட் பாஸ்வேர்டு போட்டு செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க.
0: அப்படின்னா நம்மளால இந்த

0: சிஸ்டம் சார் அக்சஸ் பண்ண முடியாதே சார்.
1: எஸ் பட் இங்க இருக்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டத்தை நம்மளால அக்சஸ் பண்ண முடியுதான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. ரோஜர், ரோஜர், எனிஒன் தேர்? டு யூ காப்பி? டு யூ காப்பி?
0: என்ன சார், காண்டாக்ட் பண்ண முடிஞ்சதா சார்?
1: இல்ல பியூலா, இது ஏதோ பிரைவேட் நெட்வொர்க் நினைக்கிறேன், அதனால நமக்கு லிங்க் கிடைக்க மாட்டேங்குது.

0: என்ன சார், ஏதோ சைலன்ஸ் சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு.
1: ஆமா பியூலா, நாம இந்த ரூம் குள்ள வந்து சிஸ்டம் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: அந்த சிஸ்டம் மானிட்டர்ல ஏதோ மெசேஜ் அதுவாவே டைப் ஆகுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பாருங்க.
1: ஆமா பியூலா, என்ன என்ன டைப் ஆகுது?
2: This island is going to be destroyed in a little while.
1: பியூலா, இன்னும் இந்த தீவு கொஞ்ச நேரத்துல அழிய போகுது, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும். Come on.
0: எப்படி சார், நாம குழி வழியா வந்தோம், செல்லா மயக்கத்துல இருக்கா, எப்படி அவளை கூட்டிட்டு போக முடியும்?
1: பியூலா, அதோ அந்த ரைட் சைட் கார்னர்ல பாரு, ஏதோ ஸ்டேஸ் மாதிரி இருக்கு. மேபி அது மேல் தளத்துக்கு போறக்கூடிய வழி நினைக்கிறேன். வா, சீக்கிரம் ஸ்டெல்லாவை கூட்டிட்டு நாம அங்கிருந்து உடனே கிளம்பணும். ஸ்டெல்லா, நாங்க வந்துட்டோம். ஒண்ணும் இல்ல, நாம உடனே மேல போகணும். பியூலா, ஹெல்ப் பண்ண. நாம எப்படியாச்சும் ஸ்டெல்லாவை மேல் தளத்துக்கு கூட்டிட்டு போகணும்.
0: ஓகே சார். ஸ்டெல்லா, டோன்ட் வரி, நாங்க இருக்கோம்.
1: அதோ அந்த படிக்கிட்டு தான். வா வா, குயிக்.
0: கனல் சார், டேஞ்சர் அலாம் இன்னும் அதிகமா கேக்குது.
1: ஆமா, நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பில்டிங் விட்டு வெளியேறணும். பியூலா, அந்த சிஸ்டம் பக்கத்துல இருக்கிற பாக்ஸ் எடுத்துட்டு வா.
0: இந்த பாக்ஸையா சார்?
1: ஆமா.
0: பட் இந்த பாக்ஸ்ல ஏதோ பயோ ஹஸார்ட் வார்னிங் சிம்பல் போட்டிருக்கு சார்.
1: தெரிஞ்சுதான் சொல்றேன், டேக் தி பாக்ஸ்.
0: ஓகே சார், பாக்ஸ் எடுத்துட்டேன் சார்.
3: கனா சார்,
1: ஒண்ணுல ஸ்டெல்லா, மேல வந்துட்டோம், இனிமே நம்ம சேஃப் தான்.
0: பில்டிங்கோட எக்ஸிட் தெரியுது.
1: குட், கம் ஆன், குயிக் பியூலா, போய் அந்த டோர் ஓபன் பண்ணு.

0: ஸ்விக்குலா, ஏதோ நில அதிர்வு மாதிரி இருக்குது கவனி.
1: ஆமா கர்னல் சார், ஏதோ பூகம்பமா?
0: இல்ல இல்ல, இது வேற ஏதோ நினைக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர்ல வந்த மெசேஜ் படி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மொத்த தீவும் அழிய போகுது.
1: அப்படின்னா நாம எப்படி தப்பிக்கிறது கர்னல் சார்? கடல் வழியா போறதுனால நம்ம கிட்ட ஒரு சின்ன போட் கூட இல்லையே.

0: நம்மளை நோக்கி எக்கச்சக்க பறவைங்க பறந்து வந்துட்டு இருக்குதுங்க.
1: அட அது பறவைங்க தானே, அதுக்கு போய் ஏன் பயப்படுறீங்க?
0: டேய் அதுங்க ஃபால்கன் பேர்ட்ஸ்.
1: எது ஃபால்கனா?
2: டேய் அது ஃபால்கன்டா.
1: இப்ப அதனால என்ன?
0: அதுங்க மனிதர்களை தாக்கக்கூடிய பறவை இனங்க. அந்த தீவுல அதுங்க ஒருவேளை கூடு கட்டி இருக்கலாம். நாம அந்த தீவை நோக்கி வரதா அதுங்க கண்டுபிடிச்சிருச்சுங்க. அதான் நம்மளை அட்டாக் பண்ண வருதுங்கன்னு நினைக்கிறேன்.

0: நாம எங்க அந்த தீவுக்கு போனோம்? நாமளே நட்ட நடு கடல்ல மாட்டிட்டு கிடக்கோம்.
1: அது அதுங்களுக்கு தெரியாதுல்ல.
2: இப்போ நம்ம என்ன பண்றது?
0: ஐயோ, இப்பதான் கடல் வழி தாக்குதல் இருந்து தப்பிச்சோம், அடுத்து இப்ப வான் வழியா? அப்படியே ஐயனாரே, இப்படி எல்லா பக்கமும் அடி வாங்க வச்சா எப்படிப்பா உன் பிள்ளைய கொஞ்சம் காப்பாத்த மாட்டியா?
2: ஒருவேளை அதுங்க நம்மள தாக்குச்சுனா வேற வழியே இல்ல, கடல்ல குதிச்சிட வேண்டியதுதான்.
0: எது கடல்ல குதிச்சிட வேண்டியதுதானா? ஆத்தாடி, கடலுக்குள்ள என்னென்ன இருக்குமோ, நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா, ஆள விடுங்க.
2: சாகிமா, அந்த பறவைங்கெல்லாம் நம்மளை தாக்குதான்

0: ஓ மை காட், மூவ் மூவ் பீலா குயிக்.
1: நல்ல வேலை சார், பில்டிங்கை விட்டு வெளியே வந்தோம். அங்க பாருங்க, மொத்த பில்டிங்கும் இடிஞ்சு விழுந்துருச்சு.

0: ஐயோ, எங்களை காப்பாத்த இந்த கடல்ல யாருமே இல்லையா? இந்த பறவைங்க பறந்து பறந்து தாக்குதுங்களே. அந்த கன்ன கொடுங்க, நான் சுட்டு தள்ளிடுறேன்.
1: அதுங்க தற்காப்புக்காக தான் நம்மளை தாக்குதுங்க. வெயிட், நம்ம கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சா அதுங்களே போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
2: ஸ்ரீதர், கொஞ்சம் அமைதியா இரு.
0: அதுங்க வாயிலேயே கொத்துதுங்க. ஐயோ ஐயோ, விடுங்க.
1: சார், என்ன சார் பண்ணது?
3: பியூலா, அதோ அங்க பாரு.
1: மை குட்னஸ், ஹெலிகாப்டர் சார்.
3: மேபி நான் டெலிகம்யூனிகேஷனை ட்ரை பண்ணுறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது டவரை ரீச் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க நம்மளை ரெஸ்க்யூ பண்ண வந்தாலும் வரலாம்.
1: பட் சார், ஹெலிகாப்டரில் அந்த பிளட் எக்ஸ் டீம் நம்மளை அட்டாக் பண்ண வந்தா?
3: We will face Beulah.

0: கொத்தாதீங்க கொத்தாதீங்க, ஐயோ இது கொத்திக்கிட்டே இருக்கீங்களே, என்னை மட்டும் ஏ போங்கிட்டு கொத்தாதீங்க.
1: கேத்ரின், ஏன் இந்த பறவைங்க இவ்வளோ வயலண்டா இருக்குதுங்க?
0: அதான் நானும் சொன்னேன்.
1: ஃபாயிமா, இந்த பறவைங்களோட கண்களை கவனி.
2: என்ன கேத்ரின் கண்ணில் என்ன?
1: பொதுவாக ஃபால்கன் பேர்ட்ஸோட கண்கள் பிளாக் கலரில் இருக்கும், பட் இதுங்க கண்கள் ரத்த கலரில் இருக்கு பாரு.
0: அதான் ரத்த கொலவெறியில் கொத்துதுங்களா? கொத்தாத.
1: எஸ், இதுங்க எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட பறவை இனங்களாக இருக்கும்.
2: அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது?
1: அதோ அங்க இருக்க அந்த எமர்ஜென்சி யூட்டிலிட்டி பாக்ஸை எடு ஃபாகிமா.
0: ஏய் கேத்ரின், ஃபாகிமா சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க, இதுங்க கொலை வெறியில தாக்குதுங்க. ஏய் எச்சு எப்போ
3: கனல் சார், அது ஆர்மி ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கு.
4: குட், நம்ம கிட்ட இருந்து எந்த கம்யூனிகேஷனுமே இல்லைன்னு சைனா ஆர்மி அவங்களே சரியான நேரத்துக்கு இங்க வந்துட்டாங்க. பியூலா,
3: சார் இந்த தீவு வேற தொடர்ந்து அதிர்ந்துகிட்டே இருக்கு.
4: வெயிட் பியூலா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஹெலிகாப்டர் கிட்ட வந்துருச்சு.
5: சார்
4: டோன்ட் வரி ஸ்டெல்லா, கொஞ்சம் கொஞ்சம்

0: பொறுத்துக்க, நாம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம். பியூலா, அவங்க ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறாங்க. மிதுவா ஸ்டைல்ல ஸ்ட்ரக்சர்ல படுக்க வை.
1: ஓகே சார். ஸ்டெல்லா, we are all safe. கிளம்பலாம், don't worry.
0: பைலட், கவனம் கவனம், பார்த்து பார்த்து மேலே ஏத்துங்க.
1: சார், ஸ்டெல்லா பத்திரமா ஹெலிகாப்டருக்குள்ள போயிட்டா. அப்பாடா.
0: பியூலா, லேடர் இறக்குறாங்க பாரு. சீக்கிரம் இந்த தீவு கொலாப்ஸ் ஆகிறதுக்குள்ள சீக்கிரம் நீ மேலே ஏறு.
1: சார், நீங்க?
0: நீ முதல்ல ஏறு பியூலா.
1: நல்ல வேலை கணல் சார், நூறு இளையர தப்பிச்சிட்டோம்.
0: இந்த பிளாக் ஷேடோ ஸ்பாட்ல இருந்து ஹெலிகாப்டர் மூவ் ஆனதும் கேத்ரினை காண்டாக்ட் பண்ணி பியூலா.
1: ஓகே சார்.

0: குத்தாதீங்க. கேதரின், ஏதாச்சும் பண்ணுங்களேன், இதுங்க குத்துறது நிறுத்த மாட்டேங்குது.
1: வெயிட் ஸ்ரீதர், ஏதாச்சும் பண்ணலாம்.
0: ஐயோ, எது ஏதாச்சும் பண்ணலாமா? உங்க ரெண்டு பேரையும் நம்பினா வேலைக்கு ஆகாது. ஏ ஏ, நிறுத்து. எங்க அந்த துடுப்பு? ஐயோ, இந்த துடுப்பை வச்சு அடிக்கிற அடியில இந்த பால் கேனு பறவைங்க எப்படி செத்து விழுகுதுன்னு மட்டும் பாருங்க. ஏ ஏ, போ, கிடைக்காத, போ போ.
1: வேணா ஸ்ரீதர், குனிஞ்சு எங்களை மாதிரி படுத்துக்கோ, அதுங்க ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணு
0: நீ வேற கேத்ரின், வாயில குத்துதுன்னு முகத்தை மறைச்சிட்டு படுத்தா தலையிலே குத்துதுங்க. இந்த துடுப்ப வச்சு எல்லா பால்கியான கதைய முடிக்கல. என் பேர் ஸ்ரீதர் இல்ல. ஏ ஏ, போ போ.

0: ஸ்ரீதர் ஃபாகிமா, அங்க
1: பாருங்களேன். எங்க?
2: ஐயோ, ஆஹா, ஒண்ணு கூடிட்டாங்களா? போன ரோபோ சுறா கூட்ட திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். ரைட்டு, தப்பிக்க வாய்ப்பே இல்ல, சோழி முடிஞ்சு.
0: என்ன
2: பண்றது?
0: இந்த சுறாங்க வேற வேகமா மோதி மோதி இந்த போட்ட கவுக்க ட்ரை பண்ணுதுங்க.
2: ஐயோ, இங்க என்னடா இந்த பறவைங்க கொத்தி, ஐயோ, இப்போ கொத்தி கொலவெறி தாக்குதல் நடத்துங்க. இந்த பக்கம் என்னடா இந்த ரோபா சுறாங்க போட்ட கவுத்த பிளான் போடுதுங்க. டேய் ஸ்ரீதரு, கடல்ல சங்கு இருக்கும், ஆனா உனக்கு இன்னைக்கு கடல்ல தாண்டா சங்கே.

0: வராருன்னு நினைக்கிறேன்.
1: அப்படியே ஐயனாரே தன்னை திறந்துட்டப்பா சாமி. இந்த பறவைங்க வேற ஐயா கனல் ஐயா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஐயா.
2: காத்தரின், பாக்யமா, ஸ்ரீதர், நாங்க வந்துட்டோம்
3: சார். ஹியர் வி ஆர் இன் டேஞ்சர்.
2: எஸ் எஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த ஏணியை பிடிச்சி மேலே வாங்க எல்லாரும்.
1: நல்ல வேலை வந்தீங்க, இல்லைன்னா இதுங்க ரெண்டுக்கும் இன்னைக்கு சாப்பாடு நாங்கள் தான். சார் இங்க பாருங்க சார், இதுங்க இப்போ கொத்துதுங்க, அதுங்க போட்ட முட்டுதுங்க சார்.
3: ஓ மை காட், ஸ்ரீதர், ஃபாஹிமா, இந்த போட்டா அதுங்க பாதி கவுத்துருச்சுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஏணில ஏறுங்க.
2: காத்ரின், சீக்கிரம் எல்லாரும் மேலே ஏறி வாங்க.
3: இதோ இதோ இதோ வரோம் சார்.
1: வர ஐயோ, இந்த ஏணி வேற காத்துல ஆடுதே.
2: ஸ்ரீதர், விண்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, ஏணியை டைட்டா பிடிச்சு மேல வா.
1: சார் இங்க பறவைங்க சுத்து போட்டுருக்கீங்க கனல் சார், கீழே சுறாங்க வேற.
3: ஹெலிகாப்டர் ஸ்டடி பண்ண முடியாது, பைலட் வேற சொல்றாரு. சீக்கிரம் மேல வாடா, ஏணிய விட்டுறாத.
1: போ, கொத்தாத. ஏய், அங்க போ. கனல் சார்.

0: ஸ்ரீதர் அங்க பாரு.
1: என்ன அடுத்து என்ன திமிங்கலமா? அம்மா சாமி முடியல.
0: டேய் அங்க தூரத்துல பாருடா, ஏதோ ஹெலிகாப்டர் வர மாதிரி தெரியுது.
1: எது ஹெலிகாப்டரா? கேத்ரின் உண்மையாதான் சொல்றியா?
0: ஆமாடா அங்க பாரு. மேபி கண்

இதுவரை கேட்டது சக்கரவியூகம், புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 11 பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்ய லட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபிஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.

மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இரவை சுகமாக்கும் இனிய ராகம் இது பட்டு சிறகு. நான் உங்கள் ஆர்ஜே புகழ். பொய்மையும் புனிதமாகும் பூவையின் இதழ்கள் சிந்தின் மையல் கொள் விழிகள் பேசும் மாயத்தின் அழகின் முன்னே அவள் தரும் பொய்களெல்லாம் அமுதத்தின் துளிகள் அன்றோ அதைவிட மெய்யொன்று அகிலத்தில் ஏ

கண்ணோடு கண் கலந்த நொடியில் என் உலகமே உன்னில் உறைந்ததடி. கண்டேன் கண்டேன் உன் அழகை, கொண்டேன் நெஞ்சில் பேரன்பே. விண்ணின் சொர்க்கத்தை என் மண்ணில் தந்த காதல் தேவதையே,

காட்டு வழியே வீசும் பூங்காற்றாய்மை வந்தாய். கல்லானையின் மனதில் காதலியும் விதைத்து விட்டாய். உன் சிரிப்பில் என் உலகமே மயங்கி நிற்குதடி. உன்னை விட்டு என் மனம் பிரிய யோசிக்குதடி.

முதல் நாள் பார்த்த அந்த முதல் நொடியில் என் நெஞ்சில் பூத்தது புதுக்காதல். காலங்கள் நகர்ந்தாலும் மறவா தருணம், நம் காதலின் தொடக்கம் இந்த முதல் நாளே.

வந்தாடும் உன் கண் பார்வையிலே என் நெஞ்சம் தளர்ந்து வீழ்ந்ததடி. சிறையின்றி பறக்கும் புன்னகையால் என் சிந்தை முழுவதும் நிறைந்த

கண்ணாடி சிற்பமாய் என் கண் முன்னே நின்றாயோ, தாஜ்மஹால் ஓவியமாய் நெஞ்சுக்குள் வந்தாயோ, வார்த்தைகள் தோற்கும் உன் வான்மதி முகத்தினிலே, தேவதை காவியமாய் பூத்தது என் காதலே.

வெளியோரம் மின்னும் வெட்கப் பார்வை, உன் புன்னகையில் என் உலகே மாயை. வார்த்தையின்றி மயங்கும் நெஞ்சம், உன் அருகினில் வாழத் துடிக்கும் கொஞ்சம்.

நாம் இதுவரை இணைந்திருந்தோம் கவிதையும் கானமுமாய் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் புகழ். நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 10:59. நமது ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் காலை 4:45 சந்திக்கலாம் நேர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, நேரம் 11 மணி, நிகழ்ச்சியும் நேரமும்.

வரும் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசைமதம், 6 மணிக்கு சேச்சிருக்கம் சின்ன அஞ்சலாக கேட்கலாம். 6:02 புதிய காலை சேவை செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள், 6:15 இந்த நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிரி என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜரா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல் இடம்பெற கேட்கலாம். 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், குடும்பியான் மலை ஸ்ரீ சிகாநாத சுவாமி திருக்கோவில் சிறப்புகள் கேட்கலாம். வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 லண்டன் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள், 2026 பற்றிய தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். காலை 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி கேட்கலாம். அதைத் தொடர்ந்து காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம். காலை 9:02 டைட்டம் பீட்ஸ், காத்திரிக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கணங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது. திருப்பாலை ஞானம் பொன்ராஜ் அவர்களின் தெரிவாக பாடல்களை கேட்கலாம். காலை 10:30 ஒரு பட பாடல், பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, பகல் 1 மணிக்கு வசந்த கணங்கள், 1:55 சௌரஷ்ட மொழி பாடல், மதியம் 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம் கேட்கலாம். 5 மணிக்கு செய்திருக்கும், 5:02 மாலை தின்றல், மாலை 6 மணிக்கு செய்திருக்கும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 நீதித்துறை சட்டங்கள் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் நிகழ்ச்சி பகுதி 2 டெல்லியிலிருந்து அஞ்சசியை கேட்கலாம். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 விளையாடலாம் வாங்க, மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். 9:00 தி ஆகாஷ்வாணி பிராட்காஸ்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 காற்றில் விழும் கடிதமலர்கள், 10:00 பட்டு சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு. இரவு 11:00 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 காவிய காணங்களை தரும் தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

காவிய கணங்களை காற்றல் வழியை கேட்டு ரசிக்க இது தேனும் பாலும். முதல் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சௌந்தரஜன் பி சுசிலா குரலில் பாடல் வருகிறது. டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து.

0: நேரமிரவு 11:09. காவிய கணங்களை தரும் தேனும் பாலும் கேட்டுட்டு இருக்கிறோம்
1: நேயர்களின் நினைவிற்கு. நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
0: தேனும் பாலும் கெடுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. டி எம் சௌந்தரராஜன், வாணிஜிராம் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 11:15. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 தேனும்பாலும் கேட்டுட்டுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. வி குமார் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பாடல் டி எம் சௌந்தரஜன், பி சுசிலா பாடல் குரலில். இதோ எல்லோரும் நல்லவரே திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:19 மேடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. காவிய காணங்களை தரும் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. பி சுசிலா குரலில், மருதகாசி வரிகளில், ஏ எம் ராஜா இசையில் பாடல் இதோ விடிவெளி திரைப்படத்திலிருந்து.

தேனும்பாலும் கேட்டுட்டுருக்கிறோம். காவிய காணங்களை காற்றல வெளியே நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. கே வி மகாதேவன் இசையில் பாடல், டி எம் சுந்தரஜன், பி சுசிலா குரலில். எங்க தங்கராஜா திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:32. காவிய கணங்களை காற்றில் வழியே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடல். இதோ காற்றலைகளில்

நேரம் இரவு 11:37 கேட்டுட்டுக்கிறோம். தேனும் பாலும் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி குரலில் பாடல் வருகிறது. சங்கர் கணேஷ் இசையில் இதயவினை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:48. தேனும் பாலும் கேட்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. சாந்தி திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ இசைவானில் கேட்டு இணைந்திருப்போம் நேர்களே.

நிறைவு பெற்றது தேனும் பாலும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3. இனி அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருப்போம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர் வணக்காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர ஒரு நாளாக இருக்கட்டும். இந்நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழி நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம் நேர்களே, ஜெயஹந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கட்ட போடுற தப்பு தாளம் தான்
1: என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்மா
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா
1: யானைக்கு சின்ன பூனை போட்டியா
0: ஒழுங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான் உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா தான் பேசிகிட்ருக்கேன். எஸ், ஆமாம் நேயர்களே, ரொம்ப மென்மையான இரவு, ரொம்ப மென்மையான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம் இன்னிசை இரவு நிகழ்ச்சியில்.

ஐயா படத்திலிருந்து சாதன சர்க்கம் மற்றும் கேகே உங்களோட குரலில், விஜயோட வரிகளில், பரத்வாஜோட கம்போசிங்கில் தான் பாடல் கேட்டு வச்சுட்ருக்குறோம். 3:09 ஆயிட்டுருக்கு. எஸ், அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாட்டு அன்னியன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

செம்மையான ஒரு பாடலாம். இந்த நேரத்தில் அப்படியே தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே பயங்கரமாக அப்படியே விழிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி. அன்னியன் படத்தில் இருந்து லெஸ்லி லெவிஸ் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா அவங்களோட குரலில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய அழகான இசையில் பாடல் கேட்டு வச்சுட்டுருக்குறோம். நேரம் 3:15 ஆகிட்டுருக்கு பா, நேரம் போகிறது தெரியல இல்லையா? இஸ் அடுத்தது என்ன பாட்டு அப்படின்னா ஒரு ஒரே டமால் டுமால் பாட்டாக தான் கேட்டுட்ருக்குறோம். அது 3 மணிக்கு மேலே ராரா சர்சுக்கு ராரா பாட்டே தான் கேட்டலாம்னு இருக்கலே. இணைந்திருங்கள்.

0: தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட
1: செம்ம சாங் இல்லை. அப்போ ஜோதிகா மாமோட அந்த நடிப்பு இருக்கே, அப்படி ஒரு அருமையான நடிப்பு. சந்திரமுகி படத்திலிருந்து திப்பு மற்றும் பின்னி கிருஷ்ணகுமாரோடைய குரலில் வித்யாசாகரோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். அது என்னென்னு தெரிலங்க, இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பயங்கரமாக ஒரு ஒரு அப்படி ஒரு ஜக்கு ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படி ஒரு பாடல். ஓகே, அடுத்ததாக என்ன பாட்டு அப்படின்னு கேட்க போகிறீங்க? ரொம்ப மெலடியான ஒரு சாங், அழகான ஒரு பாட்டு.

எஸ் நேர்களே, 3:24 தான் உங்கள் விவத் பாரதி 102.3 பாடல்கள் கேட்டு கேட்டு கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. இந்த நேரத்துலேயும் நம்ம நேயர்கள் அவ்வளோ அழகாக மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க, எப்படின்னு எனக்கே தெரியல. ஓகே, நாம் இணைந்திருக்கிறது விவத் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மதுரை 103.3 மெகாஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 தான் அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஓகே நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துடலாம். பண்ணைப்புறம் மணிகண்டன், அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஹரிராம், பண்பலைக்கு அதிகாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ராசா மகன் ஹரிச்சந்திரன் என சொல்லியிருக்காங்க. அன்பு அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடலை மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் மெதுவாக நேயர்களுடைய கருத்துக்களையும் வாசிக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தான் இல்லையா. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல், சக்கப்போடு போட்டாலே பாடல், துள்ளலோட கூடிய பாடல், இந்த இரவு நேரத்தில் உற்சாகமாக பாடல் கேட்கலாம் நேர்களே.

அப்பா செம்மையான பாடல். ஆடுக்குளம் படத்தில் இருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் யார் பாடிருக்காங்கன்னு யோசிச்சுட்ருக்குறீங்க. பாட்டு பாடினவரும் ஜிவி பிரகாஷ்குமார் தான். இஸ் அந்த வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்படி ஒரு குரல், செம்மையான பாடல் தான். இது சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் சார் வந்து அவங்க கேட்பாங்க, யாரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே அழகாக கை காட்டுவாங்க, அவரே ஷாக் ஆகிடுவார். ரொம்ப அழகான ஒரு பாடல் இஸ் தனுஷ் சாரோட அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம். அது ரொம்ப இயல்பாக ஆனால் பயங்கர மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அவருடைய அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்ததாக விழி மூடி யோசித்தாலும் நீ தான் வர்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். இணைந்திருங்கள் நேயர்களே, இது பாரத 102.3 மனங்களின் ரொம்ப எளிமையான கொண்டம், சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. நேரம் 3:37 ஆயிற்று. விழி மூடி நீங்கள் யாரை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க?

இஸ் அயன் படத்தில் வந்து கார்த்திக் அவங்களுடைய குரல் நாமுத்துக்குமார் என்பவர்களில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ரொம்ப மென்மையான அழகான ஒரு பாடல். அடுத்ததாக என்ன பாடல்? இந்த பாடல் கேட்டிங்க அப்படின்னாவே ஒரு சின்ன தாமரை அப்படின்னு பாடினாலே இந்த பாட்டை ஞாபகம் வந்துடும். நல்லாயிருக்கும், பாட்டை கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் அந்த பாட்டை பற்றி பேசலாம்.

வேட்டைக்காரன் படத்திலிருந்து கிருஷ் மற்றும் சுச்சித்ரா அவங்களுடைய குரலில் விவேகாவின் வரிகளில் விஜய் ஆண்டனியோட அழகான மியூசிக்கில் பாடல் கேட்டுருக்கிறோம். நேரம் 3:47 ஆகிட்டுருக்கு. அதில் சுச்சித்ரா அவங்களுடைய குரல் பார்த்திங்க அப்படின்னாவே ஒரு காந்த மாதிரியான ஒரு ஈர்க்கிற குரலில் தான் இருக்கும். அழகான ஒரு பாடல், ரொம்ப அழகாக இருக்கும் விஜய் சாரோட நடனம் கூட. அடுத்ததாக என்ன பாடல், இந்த பாடல் கேட்டால் வெண்மேகம் பெண்ணாக உருமாறுதோ அந்த மாதிரி தான். அது ஒரு அழகாக ஒரு கவிதை, அழகான தமிழில் நல்லாயிருக்கும் இந்த பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச ரொம்ப அழகான நாளாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு இந்த நாளை தொடங்குவோம். ஆமாம் நேர்களே, நாம் இணைச்சிருக்கிறது வித் பாரதம் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் 101.6, வேலூர் 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறோம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற விவேகானந்தரோட ஊக்கமூட்டும் வரிகளோட இன்றைய வெற்றி நாளை சிறப்பாக ஆரம்பிக்கலாம். முதலாவதாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து அருணா சாய்ராம் அவர்களின் குரலில் பா விஜயின் வரிகளில் பாடல் கேட்கலாம்.

திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருப்பது சரணம் ஐயப்பா படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் வரும் பாடல்.

0: அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சிகளின் போது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் துளசிதள தியாகராஜர் கீர்த்தனை, மாயாமாளவ கௌளராகம் ரூபகதாளம்.

இன்று சக ஆண்டு 1948 சரவண மாதம் 4 தேதி, பிராப வருடம் ஆடி மாதம் 10 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 4:50. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க நேர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நாக்கு உள்வாங்க, தொண்டைக்குழிக்குள் விக்கல் வந்து மரண வாசலை நெருங்குவதற்குள் நல்ல செயல்களை விருப்பத்துடன் விரைந்து செய்துவிட வேண்டும். குறள் எண் 335, அதிகாரம் நிலையாமை.
1: நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன்னல் வினை மேற் சென்று செய்யப்படும்.
0: நாக்கு உள்வாங்க, தொண்டைக்குழிக்குள் விக்கல் வந்து மரண வாசலை நெருங்குவதற்குள் நல்ல செயல்களை விருப்பத்துடன் விரைந்து செய்துவிட வேண்டும். குறள் எண் 335, அதிகாரம் நிலையாமை.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பவனிவர காத்திருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு இசை அமுதம், காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 புதிய காலை சேவை செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள், 6:15 இந்த நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை

இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவோர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:55 பூந்தளிர். 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். குடும்பியான்மலை ஸ்ரீ சிகநாத சுவாமி திருக்கோவில் வழங்குவோர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 லண்டன் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 பற்றிய தினசரி நிலவரம் தில்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி கேட்கலாம். 8:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்பப்பாளர்கள் இடம்பெறுகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 டெட்டம் பீட்ஸ் காதற்கு நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப காணங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது. இன்று திருப்பாலை ஞானம் பொன்ராஜ் அவர்களின் திருவில் பாடல்கள் ஒளிபரப்பாகும். 10:30 ஒருபட பாடல்கள் பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒழுக்கி கேட்கலாம். காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் தெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நண்பகல் 12:00 செய்யிருக்கும். 12:02 சிநேகிதியே. பிற்பகல் 1:00 வசந்த கணங்கள். 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல். மதியம் 2:00 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்திச்சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். மாலை 5:00 செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தின்றல். மாலை 6:00 செய்திச்சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 நீதித்துறை சட்டங்கள் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் நிகழ்ச்சி பகுதி 2 டெல்லியிலிருந்து அஞ்சலியை கேட்கலாம். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றுகின்ற மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலியை கேட்கலாம். 8:30 விளையாடலாம் வாங்க மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. 9:00 தி ஆகாஷ்வாணி பிராட்காஸ்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சசியை கேட்கலாம். நேர்கள் கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 5 மணி.

0: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை, நேரம் 5:15.

இசையால் இறைவனை தொழும் நேரம் 5:22. ஆகாஷ்வாணி மதுரை FM 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை.